நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 6 நாள். 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: குறளமுதம்.
1: உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமேபடும்.
2: சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டிக்கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.
1: உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமேபடும்.
2: சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டிக்கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.
0: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி. சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். திரையிசை, நம்மை சுற்றி, சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், இவை அனைத்தும் இன்றைய புத்தம் பொது காலையில். காலை 9:00 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை இடம்பெறுகிறது. ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் என். ஸ்ரீவத்சா அவர்களின் புலாங்குழலிசை, ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே. கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மிஷன் இந்திரதனுஷ்,

முழுமையான தடுப்பூசி இயக்கம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து திரை இசை. பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சியில் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி என்ற மாரிமுத்தா பிள்ளை பாடல். தோடி ராகம் ஆதி தாளத்தில் கற்றுத் தருகிறார் ஆசிரியர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மாணவி சோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை. 3 விடுமுறை விருப்பம் நேயர் விருப்பம் திரைப்பட பாடல்கள். 4 ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம். எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். 5 குட்டீஸ் நேரம் மதுரை மாவட்டம் சாமநத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ கதிரவன். 10:00 ரவிவாசரி அகில பாரதி சங்கீத சபா நிகழ்ச்சியில் விதூஷி பிரதிமா திலக் அவர்களின் கயால் இசை. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். ரெயின்போவில் காலை 6:02 பக்தி நேரம். 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:02 உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் அன்றாட நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். தொடர்ந்து ரஷ்யா ரெயின்போ. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட் செட் கோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111 மன் கி பாத் குறித்த மக்களின் கருத்துக்கள். பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் முழுமையான தடுப்பூசி இயக்கம் குறித்த தகவல்கள். 12:07 ஹாய் ஸ்நேகிதியே. 1:00 திரைகானம். 2:00 ரெயின்போ மெலடிஸ். 3:02 திரைகானம். 4:02 ஃபன் பண்ணலாமா. மாலை 5:02 ரெயின்போ மேடை. 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாரம் அகரம் கிராமத்தை சேர்ந்த ஏபி கோகுலகிருஷ்ணன் அவர்களுடன் விவசாயத்திற்கு பயன்படும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த நேர்முகம். 7:30 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட். 10:00 ரெயின்போ ரீவைன் அற்றை திங்கள் அந்நிலவில். 11:00 முதல் அதிகாலை 5:57 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறுகிறது. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை. 7:15 திரை இசை. 7:30 ஆச்சவேரே. 8:30 திரைகானம். 9:00 இசைப்பெட்டகம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகானம். 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. இதில் ஆட்ட விடுப்பு. ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 திரைகானம். 12:40 மெல்லிசை. 1:10 இசைமலரில் லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின். எஸ் பால்சங்கர் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4:00 வரை திரைகானம் ஒலிக்கும். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோசர் சமாஸ்கார். 4:30 பரிக்கிரமா. மாலை 5:00 அரங்கிசையில் அம்ரித் நாராயண் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம். கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். மாலை 6:05
நிகழ்ச்சி.

லை தொடர்ந்து திரை இசை. 6:10 விஸ்லேஷன். 7:10 கனிந்த வாழ்வு, எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 7:50 செய்தி கதம்பம். 8:10-8:30 திரைகானம். 8:15 ஸ்வர் தர்பார். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். இவை அனைத்தும் FM கோல்ட் அலைவரிசையில்.

நேயர்களே, தினமும் காலை 6:45, மதியம் 12:40, மாலை 6:30 மற்றும் இரவு 7:15 ஆகாஷ்வாணியின் மத்தியலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் விரிவான செய்திகளை தமிழில் கேட்கலாம்.

0: co-chair the 27th session of the India-Russia Intergovernmental Commission on Trade, Economic, Scientific, Technological and Cultural Cooperation. During the visit, Dr. Jayashankar will also meet Russian Foreign Minister Sergei Lavrov and exchange perspectives on regional and global issues. More than 70 British parliamentarians have written to the UN Secretary-General Antonio Guterres urging intervention over the worsening situation in Pakistan-occupied Jammu and Kashmir, POJK. They've called for an end to the bloodshed caused by Pakistani forces and measures to protect civilian lives. The appeal comes amid the escalating violence and abuses in the occupied territory, where hundreds have been killed and injured in a brutal crackdown by Pakistani forces. The region also remains under a strict blockade, curfew and a total communications blackout. Canadian Prime Minister Mark Carney has said that Canada will match the United States' new tariffs dollar for dollar to protect Canadian workers, farmers, families and businesses after trade negotiations between the two countries collapsed. In a social media post, Carney said, "For over a year, Canada has worked intensively and in good faith with the US to negotiate a new comprehensive trade deal." Carney further said he had instructed Canadian negotiators to return to Ottawa after over a year of discussions with Washington, adding that Canada could not accept the offer made by the US. The Sports Ministry has approved a 492-member Indian contingent for the Asian Games, which will begin next month in Japan. The contingent includes 265 male and 227 women athletes, with athletics accounting for the largest share of 73 participants. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10. ஆகாஷ்வாணி
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: பத்து பாட்டாதி மனம் பற்றினார் பற்றுவரோ எத்துணையும் பொருட்கு செய்யும் இலக்கணமில் கற்பனையே என்று மனோன்மணியம் சுந்தரனார் போற்றும் தன்மையது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டுள் ஐந்து பாட்டுக்கள் ஆற்றுப்படைகள். அவற்றுள் ஒன்று சிறுபானாற்றுப்படை. இந்நூலில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் ஓய்மாநாட்டு நல்லியக்கோடனின் வள்ளல் தன்மையை பாட வந்த புலவர், சிறுபானாற்றுப்படையில் தமிழகம் சிறப்புற்று விளங்க காரணமாயிருந்த கடையழு வள்ளல்களின் வரலாற்றையும் தொகுத்து கூறி அவர்களை விட மேம்பட்டவன் நல்லியக்கோடன் என்று உயர்த்தி பாடுகின்றார். கடையழு வள்ளல்களான பேகன், பாரி, காரி, ஆய், அண்டிரன், அதிகன், நள்ளி, ஓரி என ஏழு பேரின் ஈகைத்தன்மையை வரிசையாக கூறி அவர்களினும் உயர்ந்து விளங்கிய தன்மையை பாடுகின்றார். எழுசமம் கடந்த எருவுழர் துணிதோள் எழுவர் பூண்ட ஈகைச் சண்ணுகம் விதிகடல் வேலி வியலகம் விளங்க ஒருதான் தாங்கிய உரனுடை நோண்தாள் என்று அந்த ஏழு வள்ளல்களுக்கும் நல்லியக்கோடன் ஒருவனே சமம் என்று பாடுகின்றார். பேகன் மயிலுக்குப் போர்வை தந்தான், பாரி முல்லைக்குத் தேரிந்தான். இவ்வாறு அகிரணைப் பொருள்களைக் கண்டு உள்ளம் இறங்கிச் செய்தது அருட்கொடை எனலாம். காரி வறுமையால் வாடி வருந்தி இரவலர்க்கெல்லாம் உரையாது வழங்கிய பெருங்கொடையனெல்லாம். ஆய் அண்டிரன் ஆண்டவனுக்களித்தது பற்றற்ற கொடையெனலாம். அதியமான் அவ்வைக்களித்த அமிழ்துபுளை திங்கணி உயிர்க்கொடை எனலாம். நள்ளி கரவில்லாத நெஞ்சத்தோடு நட்டார்க்களித்த கொடை அறக்கொடை எனலாம். வல்வில் ஓரி இசைவாணர் முதலியோர்க்கு அளித்தது கலைக்கொடை எனலாம். இவையெல்லாம் கொடைமடமே ஆனாலும் அவர்கள் உள்ளத்தின் மேன்மையை காட்டுகின்றன. இத்தகு கொடைத்தன்மைகள் அனைத்தும் நல்லியக்கோடன் ஒருவனிடத்திலேயே பொருந்தியிருந்தன என்பது நல்லூர் நத்தத்தனாரின் உயரிய எண்ணமாகும். நல்லியக்கோடனிடம் பரிசில் பெற்று வந்த சிறுபானன் தான் அவ்வள்ளலை அடைவதற்கும் இருந்த நிலையை வறுமை வாழ்வை படம் போல் பரிசில் நாடும் பாணனுக்கு எடுத்துரைக்கின்றான். பரிசிலனே, யாம் நல்லியக்கோடனை சென்று பார்ப்பதற்கு முன்பு வறுமை புணியால் வாடினோம். எமது அடுக்களையில் நாய் குட்டியோடு படுத்துறங்கும். இமைதரவா கண்களையும் வளைந்த செவிகளையுமுடைய நாய்க்குட்டிகள் பால் குடிக்க நினைத்து மடியை முட்டும். அவ்வருத்தம் பொறாது அத்தாய் நாய் குறைத்து கொண்டே இருக்கும். மற்றொரு புறம் வீட்டுக் கூரையிலிருந்த கைமரங்கள் விழுந்து கொண்டிருக்கும். சுவர்கள் பழுது பார்க்க முடியாமல் கரையானுக்கு இரையாகி காளான்கள் முளைத்திருக்கும். பல நாட்களாக சாப்பிடாத நிலை. அடங்கிய பசியும் ஒடுங்கிய இடையுமுடைய என் மனைவி வெளியே சென்று

0: கீரை கொண்டு வருவாள். அதனை வேக வைத்து உண்ண உப்புக்கும் வழியில்லை. உப்பில்லா கீரையை ஒக்கலும் மக்களும் சூழ யாம் உண்போம். உண்ணுங்கால் புறங்கூறி திரியும் புள்ளிய பெண்கள் எம்மை காணாதவாறு கதவினை அடைத்து கொள்வதும் உண்டு. அழிபசி அடைந்து வறுமைக்கு கொள்கலமாக இருந்த நாங்கள் நல்லியக்கூடனை சென்று கண்டு பாடி பொண்ணும் பொருளும் பெற்று இப்போதுதான் வருகின்றோம். இன்று எங்களுடைய வறுமை வாழ்வு பெருமை தரத்தக்கதாக நல்லியக்கோடன் மாற்றியதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆதலால் நீயும் அவ்வள்ளலிடம் சென்றால் உன் வாழ்க்கையும் சிறப்பானதாக ஆகும் என்று சிறுபானன் மற்றவனுக்கு கூறி ஆற்றுப்படுப்பது சிறப்புக்குரியதாகும். ஆகவே நல்லியக்கோடனின் அரண்மனை பெரும் பாதுகாப்பை உடையதாயினும் பொருணர்க்காயினும் புலவர்க்காயினும் அருமறை நாவின் அந்தனர்க்காயினும் கடவுள் மால்வரை களர் விடுத்தன்ன அடையா வாயிலவன் என்று பாடி அவனுடைய வள்ளல் தன்மையை மேம்படுத்தி இருக்கின்றார் நல்லூர் நத்தத்தனார்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.

மத்திய 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியுடன். இனி வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக மனோ பாடியுள்ள பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் காலை 6:15.

0: நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 6 ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவு தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்க முடியும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை இப்போது கொடுக்கலாம். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அம்மோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கியிருக்கும் மழைநீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார். விதை ஏற்றுமதியாளர்கள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளே, விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான மற்றும் அடிப்படையான இடுபொருள். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூர் விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இந்த ஆய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயம்புத்தூர் விதை

பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இவ்வாறு கோயம்புத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் அறிவிக்கின்றார். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு, புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற முடியும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது.

0: வச்சுருந்தாரு. அது பிறகு வந்து அவர் வந்து இங்கிலாந்து திரும்பி செல்லும் பொழுது 1789 வந்து அவர் வந்து இதை வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிழக்கிந்திய கம்பெனி சார்பாக மைக்கேல் டாப்பிங்கிறவர் வந்து அதை நம்மளுக்கு எழுதி இங்கிலாந்துக்கு எழுதி இது மாதிரி இது ஒரு முக்கியமான துறை வானியல், நான் சொல்கிறது வானியல் துறை, அந்த வானியல் துறையில் வந்து அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம முக்கியமாக வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ 1792 இந்த நுங்கம்பாக்கத்தில் இந்த நிலையம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நுங்கம்பாக்கம் வானியல் நிலையம் வந்து நட்சத்திர பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திரங்களை நம்ம பார்க்கணும்னா அதை ஒட்டி குறிப்புகளும் பதிவு செய்யும் பொழுது எவ்வளோ காற்று வீசிச்சு மழை வீச்சு, ஏன்னா நமக்கு மேகம் மூடிச்சுன்னா அவங்க ஸ்டார்ஸ் பார்க்க முடியாது, மற்ற விவரங்களையும் பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படியே பதிவு செய்து வருகின்ற காலகட்டத்தில் மெதுவெதுவாக அந்த காலகட்டத்தில் சூரிய புள்ளி இந்த சன் ஸ்பாட்டும்பாங்க, சன் சை ஸ்பாட் சைக்கிளில் ஏறும் பொழுது அதற்கும் அப்போது பருவமழைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, அதனால் அந்த மழையை பற்றி நம்ம குறிப்பு தேவைப்படுது, ஏன்னா விவசாயம் அதெல்லாம் சார்ந்திருக்கிறதுனால அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டி அப்படியே வந்த பொழுது தான் படிப்படியாக வந்து வானிலை துறைங்கிறது வந்து உருவாகி 1785 உருவானது. பிறகு அது படிப்படியாக வளர்ந்த பொழுது மண்டல அளவில் பிரிக்கப்பட்ட பொழுது 1945 வந்து 6 மண்டலங்கள் இந்திய அளவில் பிரிக்கப்பட்டது. மிக பழமையாக 1885 ஆண்டு மழைப்பகுதிகள்லாம் கூட இருக்கிறது. அறிவியலும் தொழில்நுட்பம் வளர வளர அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து போகும்பொழுது அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி இந்த பயணம் நடந்து கொண்டும் பொழுது அதனுடைய பயன் அவ்வப்பொழுது கிடைக்கும்.
1: இதுவரை தேசிய விண்வெளி தினத்தையொட்டி இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் முன்னாள் தெற்கு மண்டல வானிலை மையத்தின் தலைவர் டாக்டர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் வழங்கிய சிற்றுரை கேட்டீர்கள்.

0: நேரம் 7:55, புத்தம்புது காலையில். அடுத்து
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பக்கிரிசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சுவரை வைத்துத்தான் சித்திரம் என்ற பொன்மொழி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாம நமது உடல் நிலை நல்லபடியா இருந்தா தான் நமது தொழில், நமது வேலை, நமது குடும்பம் எல்லாம் நல்லபடியா இருக்க முடியும். இரத்த அழுத்தம் பிபி பிளட் ப்ரெஷர் 130/80 என்ற அளவில் இருந்தால் நன்று, 140/90 என்ற அளவில் இருந்தால் சுமார், இதற்கு மேல் போனால் சிகிச்சை தேவை. வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு 80-110 இருந்தால் நல்லது, 111-125 இருந்தால் சுமார், அதுக்கு மேலே போனால் மருத்துவம் சிகிச்சை தேவை. உணவுக்கு பின் 1-2 மணி நேரத்துக்கு பின் சர்க்கரை அளவு 120-140 இருந்தால் சரியான அளவு, 140-180 என்ற அளவு சுமார், 180 மேல் சர்க்கரை அளவு போனால் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படணும். அடுத்தது கொழுப்பு சத்து 200 கீழே இருந்தால் நல்லது. நம்ம உடம்புல கொழுப்பு சத்து 200-240 என்ற அளவில் இருந்தால் சுமார், கொழுப்பு சத்து 240 மேலே போனால் மருத்துவர்கிட்ட போயே ஆகணும். இதிலேயே நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்குது. பொதுவாக கொழுப்பு கட்டுக்குள்ளே இருக்கணும். இந்த அளவில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, புதுசு புதுசாக சொல்கிறாங்க, அளவுகள் வேற மாறுபடுது, நிறைய ஆராய்ச்சியெல்லாம் வேற நடந்துக்கிட்டு இருக்குது. பக்கிரிசாமி ஐயா, இப்போது நம்ம விவசாய அன்பர்களுக்கெல்லாம் பிபி ரத்த அழுத்தம் பரிசோதனை செய்தால் ஏகத்துக்கு இருக்கும். காரணம் விற்கிற விலை தான். ஒரு ஏக்கருக்கு 30-35 மூட்டை விளைச்சல் கிடைக்குமா? ஏக்கருக்கு சாகுபடி செலவு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணோம்னா அதுவும் தலையை சுத்தும். விவசாயிகளுக்கு மிஞ்சுவது குறைவு தான். அது மட்டும் இல்லை, அறுவடை நேரத்தில் மழை வேற, இயற்கை இடர்பாடுகள், இவ்வளவு சிரமங்களுக்கிடையே நெல் சாகுபடி செய்து சரியாக விற்பனை செய்ய முடியலன்னா பிபி ரத்த அழுத்தம் ஏறாமல் இருக்குமா? இதில் நெல் அறுவடை நேரத்தில் இன்னும் வரத்து அதிகமாக இருக்கும், அப்போ விலை குறையும், அல்லது கொஞ்சம் பொறுங்கன்னு வாங்குறவங்க சொல்லுவாங்க. கிராமத்தில் ஒரு சொலவடை உண்டு, கேட்கும்போது பொன்னையும் மண்ணையும் கொடுத்துடணும்னு. பொண்ணு மண்ணு சரி, இதே தான் விவசாயின் விளைச்சலுக்கும். ஆனால் வியாபாரி கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னால் அந்த விவசாயியின் மனநிலை என்ன பாடுபடும்? எள்ளிருக்க மண்ணு நெல்லிருக்க பொண்ணு, எள்ளை உடனடியாக வித்தே ஆகணும், நெல்லை வேணும்னா சேமித்து வச்சுக்கலாம். ஆனால் அது வரைக்கும் அந்த விவசாயி என்ன செய்வார்? பக்கிரிசாமி ஐயா, இன்னொரு செய்தி, நிறைய கலப்படங்கள் வேறு செய்கிறாங்க. இப்போது மிளகுலெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பாளி விதைகளை கலக்கிறாங்களாம், மரத்தூளில் வேப்பெண்ணெயை கலந்து வேப்பம் புண்ணாக்குன்னு விற்பனை பண்ணுறாங்களாம், அதே போல் மண்ணிலையும் வேப்பெண்ணெய் கலக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நடக்கக்கூடாத பணிகள்லாம் கூட நடைபெறுது. நம்ம விவசாய அன்பர்கள் சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நாம் என்ன செய்ய முடியும்? ஆதங்கத்தை உங்களுக்கு கடுதாசியில் எழுதத்தான் முடியும். அவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டதுனால அன்பர்களுக்கும் ஒரு திருப்தி. இவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கும் வேளையில் அவருக்கு பிபி, சர்க்கரை நோய், இன்னும் வேற ஏதாவது வராமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
3: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்கள்

0: இலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில். அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். பொற்காலம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் சித்ரா.

0: JK by Pakistani forces. Cargo ship with 24 crew members sinks in Bay of Bengal off Odisha coast. Indian Coast Guard and Navy launch rescue operation. And with that, we end the morning news. Have a nice day.
1: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி. மத்திய எல்லை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில். புத்தம் புது காலையில் இனி திரை இசை பாடல்கள்.

அது யூத் படத்திற்காக சிதாரா கிருஷ்ணகுமார் பாடியது. இனி டிஎன்ஏ படத்திற்காக ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், ஸ்ரீஷா பாகதுல்லா.

சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

அனிருத் ரவிசங்கர், பூமி இவர்களின் குரல்களில் ஒலித்த அந்த பாடல் இடம்பெற்றபடம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இனி வீரதீர சூரன் படத்திற்காக ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் பாடியுள்ள பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் செதலபதி கிராமத்தில் பிறந்தவர். தனது 8வது அகவையில் தாயார் அபயாம்பாளிடம் கர்நாடக இசையை கற்கத் தொடங்கினார். பின்னர் பிரபல சங்கீத

திவான்கள் கல்லிடை குறிச்சி அனந்தகிருஷ்ண ஐயர், டி எல் வெங்கட்ராம ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், டைகர் வரதாச்சாரியார், மைசூர் வாசுதேவாச்சார் ஆகியோரிடம் மேற்பயிற்சியை பெற்றார். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை கலாட்சேத்ராவில் 1940-50களில் வீணை ஆசிரியராக பணியாற்றினார். 1964 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பணியாற்ற ஆரம்பித்து 1980 பேராசிரியையாக ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். பல்வேறு வீணை இசை கலைஞர்களை உருவாக்கிய பெருமையுடையவர். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான கல்பகம் சுவாமிநாதன் அவர்களது நிகழ்ச்சியில் உடன் ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பிரணமாமியகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌளராகம் ஆதித்த

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து மனசு விஷய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.

0: இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி நேரம் 10 மணி, முத்து சிதறல் ஒளி உலாவரும் நேரம் இது. துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது TM சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். பெருமைக்குரியவள் படப்பாடல்.

நேரம் 10:17 25 ஆகாஷவாணி சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி SP பாலசுப்ரமணியம் குரலில் பட்டினப் பிரவேசம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது.
2: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி TM சவுந்தரராஜன் குரலில் அண்ணன் ஒரு கோயில்.

நேரம் 10:32. சென்னை வானொலி வழங்கி கொண்டிருக்கும் முத்து சிதறல் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி பி. ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரல்களில் புவனா ஒரு கேள்விக்குறி.

இதே போல உங்கள் மனங்களிலும் ஏதோ ஒரு பாட்டு ரீங்கரித்து கொண்டிருக்கிறதா? அந்த பாடல் வானொலியில் ஒலி அரங்கேற வேண்டுமா? பிறகென்ன, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேர்களே, உங்கள் மன அரங்கில் இருக்கும் திரைப்பாடல் ஒலி அரங்கேற அழையுங்கள். 044-249-73-55 என்ற தொலைபேசி எண்ணை, மற்றும் ஒரு தொலைபேசி எண்

0944-249-86-00 உங்கள் ஆசை பாடல் அனைவரோடு ரசிக்க அனைவரும் ரசிக்க இணைவோம் விடுமுறை விருப்பத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. நேரம் 10:41 முப்பத்தி ஐந்து நொடி. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் இனி

நந்தா என் நிலா படப்பாடலை ரசித்தோம். பி ஜெயச்சந்திரன், டி கே கலா குரல்களில். இனி இன்று போல் என்றும் வாழ்க, வாணி ஜெயராம் குழுவினர் குரல்களில்.

0: நிறைவு பெற்றது முத்துச்சிதறல்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
2: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் தேன் சிந்தும் நேரம். துவக்கமாக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் வைகாசி பிறந்தாச்சு படப்பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். வழங்கிக் கொண்டிருப்பது சென்னை ஆகாஷவாணி. நாயகன் திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எல் மகராஜன், பி சுசீலா குழுவினர்.

0: நேரம் இப்பொழுது 11:50. நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் வருவது நினைவே ஒரு சங்கீதம் படப்பாடல்.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறே,

0: நிறைவு பெற்றது தேன் சிந்தும் நேரம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 12 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி ஒலிவுலா வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல் கேட்கும் முன்
2: சொல்கிறது.
1: நிகழ்ச்சி நிரல் நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 12:10 சங்கீத சாரல், என் ஸ்ரீவத்சா அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஸ்ரீ கிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மிஷன் இந்திரதனுஷ், முழுமையான தடுப்பூசி இயக்கம் குறித்த தகவல்கள், தொடர்ந்து திரை கானம். 1:10 கனிந்த வாழ்வு, எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துகள். 2:15 திரை கானம், 2:40 இசைப்பயிற்சி. என் நேரமும் ஒரு காலை தூக்கி, மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம், ஆதிதாளம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் ஷோபா ஸ்ரீராம் அவர்கள். 4வது பகுதி. 2:55 வானிலை, 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு பாடல்களை விரும்பி கேட்கும் நிகழ்ச்சி. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-2498-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 044-2989-86-0037. 4 மணிக்கு ஜெய்ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம்.
3: 8 அடிமைப்படுத்தி இவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
4: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த

0: அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்
1: எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய்ஹிந்த் செண்பகராமன். வரலாற்று நாடகம் மாலை 4 மணிக்கு. 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் சாமநத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தென்றல். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்திநகர் என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் 2வது பகுதி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரலே பொன்னியின் செல்வங்கள் இந்த அலைவரிசையில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் தினந்தோறும் மாலை 6:10. 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது
1: நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi today said that space sector startups have shown their trust in the government. During an interaction with the startup CEOs of the space sector, Mr. Modi urged the CEOs to remain consistent in their efforts and build a robust space sector ecosystem capable of attracting talent from across the world.
6: दुनिया भारतीय स्टार्टअप को खोजती होगी भाई कौन है इसमें क्योंकि एक जब ब्रेक थ्रू होता है तो तुरंत लोगों का ध्यान जाता है बहुत लोगों को हमें जोड़ना है हमें ऐसा एक ऑरा खड़ा कर देना चाहिए कि इस फील्ड में दुनिया भर के लोगों को जिंदगी बनानी है हिंदुस्तान जाओ भारत की कोई स्टार्टअप से जुड़ जाओ भारत की कोई स्पेस एजेंसी से जुड़ जाओ मैं पक्का मानता हूं जी पूरा टैलेंट पूल जो है एक मैग्नेट की तरह आपके कारण हम खींच सकते हैं और वो हमारी एक बहुत बड़ी ताकत बन सकता है.
5: He noted that an enabling environment must be created in the country where people from across the world see India as the preferred destination to build their careers and future in the space sector. Mr. Modi said that India is highly competitive in terms of cost and have quality talent with a strong risk-taking capacity. The Prime Minister said this combination gives the country the potential to establish itself rapidly as a leading player in the global space sector. On National Space Day, Union Minister of State for Science and Technology, Dr. Jitendra Singh, has recalled the historic success of Chandrayaan 3. In a social media post, Dr. Singh remembered the moment on 23rd of August 2023 when Chandrayaan 3 successfully landed on the moon's south polar region. He said the achievement placed India among the world's leading spacefaring nations and lauded the remarkable contribution of the Indian scientists. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have extended their greetings on the occasion of National Space Day. In a social media post, Mr. Radhakrishnan said that India's remarkable achievements in space exploration stand as a testament to country's scientific excellence, spirit of innovation and determination to push the frontiers of knowledge. Meanwhile, Prime Minister Narendra Modi, while sharing a video on social media, said that in the new global order, India is continuously expanding its space sector. Mr. Modi said that today, Gen Z engineers, designers, coders and scientists are creating new technologies. External Affairs Minister Dr. S. Jayashankar will undertake a 2-day official visit to Russia beginning today.

நேயர்களே, சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் என் ஸ்ரீவத்சா அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளி துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளி துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர், உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத்

தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக

0: விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவுகூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
1: கடந்த 2003 ஆண்டு ஆகஸ்ட் 23 தேதி வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் முதன்முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்து அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதியை விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன்

0: அறிவித்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வினில் இரவு மணி 10:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழ்நாடு கடலோர வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் இம்மாதம் 27 வரை தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதன் காரணமாக மீனவர்கள் இக்கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வங்கக்கடல் அரபிக்கடல் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை மறுநாள் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடனும், அவ்வப்போது வலுத்து 60 கிலோமீட்டர் வேகம் வரையிலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இம்மாதம் 26 தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான், மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். உயரமான அலைகள் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 18 1.3 மீட்டரிலிருந்து 1.5 மீட்டர் வரை கடலின் அலை உயரம் இருக்கக்கூடும். இந்த அலையின் உயரம் இன்று 11:30 முதல் 24 வரை இருக்கும். இன்று இரவு 11:30 முதல் நாளை இரவு 11:30 வரை தமிழ்நாடு ராமநாதபுரம் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டதானம் வரை 16 விநாடிகளிலிருந்து 20 விநாடிகளுக்குள் 1.3 மீட்டர் உயரத்திலிருந்து 1.4 மீட்டர் கடல் அலை உயரம் இருக்கக்கூடும். தமிழ்நாடு தூத்துக்குடி பெரிய தலைமலர் வெம்பாறு வரை 17 விநாடிகளிலிருந்து 20 விநாடிகளுக்குள் 1.3 மீட்டரிலிருந்து 1.4 மீட்டர் வரை கடல் அலை உயரம் இருக்கக்கூடும்.

திருநெல்வேலி குட்டப்புலி கூடுதலை இடையேயான கடல் பகுதிகளில் 16 வினாடி முதல் 17 வினாடிகளுக்குள் 1.4 மீட்டர் உயரத்திலிருந்து 1.5 மீட்டர் உயரம் வரை கடல் அலை உயரம் இருக்கக்கூடும். இந்த அலையின் உயரமானது 24ஆம் தேதி 2:30 முதல் 24ஆம் தேதி பிற்பகல் 2:30 வரை இருக்கக்கூடும். இதன் காரணமாக மீனவர்கள் இக்கடற்பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நேரம் 12:54. நினைவூட்டுகிறோம் நேர்களே, மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று மாலை 7:30 உழவர் உலகம். இதில் இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் உரை இடம்பெறும். 10 மணிக்கு ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, விதூஷி பிரதிமா திலக் அவர்களின் காயல்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 2:40 இசை பயிற்சி, எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, மாரிமுத்தாப்பிள்ளை பாடல், நடத்துபவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நேரம் 1 மணி, ஆகாஷவாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் தடுப்பூசிகள் பொது சுகாதார மேம்பாட்டில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. தடுப்பூசியானது நோய் எதிர்ப்பு சக்தியை அளித்து, நோய் தொற்று ஏற்படும் அபாயங்களை குறைத்து, ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றுகிறது. அது மக்களின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து, நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பை உருவாக்குகிறது. தடுப்பூசிகள் இந்தியாவில் பெரியமையை ஒழித்து, தாய் மற்றும் பச்சிளங் குழந்தைகளுக்கான டெட்டனஸ் நோய்களையும் நீக்கியுள்ளன. அவை குழந்தை இறப்பு விகிதங்கள், தட்டம்மை, ரூபெல்லா மற்றும் காசநோய் ஆகியவற்றை குறைத்துள்ளன. COVID-19 காலகட்டத்தில் உலகின் மருந்தகமான இந்தியா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மற்றும் உரிமம் பெற்ற, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உட்பட 200 கோடிக்கும் அதிகமான COVID-19 தடுப்பூசி டோஸ்களை வழங்கியது. 2026 இந்திய அரசு 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து பாதுகாப்பதற்காக நாடு தழுவிய HPV தடுப்பூசி திட்டத்தையும், உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட டெட்டனஸ் டிப்தீரியா தடுப்பூசியையும் அறிமுகப்படுத்தியது. இந்தியாவின் வலுவான உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம், அதாவது UIP, பொது நிதியுதவி பெறும் சுகாதார மையங்களின் பரந்த வலையமைப்பு, பணியாளர்கள், குளிர்பதன சங்கிலி, உள்கட்டமைப்பு மற்றும் வலுவான டிஜிட்டல் வலையமைப்பு ஆகியவை நல்ல பலன்களை அளித்துள்ளன. முழுமையான நோய் தடுப்பு பாதுகாப்பானது 2015 62% இருந்தது. ஜனவரி 2026 நிலவரப்படி 98.4% அது உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தடுப்பூசி போடப்படாத குழந்தைகளின் சதவீதம் 2023 0.11% இருந்தது. 2024 அது 0.06% குறைந்துள்ளது. தடுப்பூசிக்கு முன்னுரிமை அளிப்பதில் இந்தியாவுக்கு நீண்ட வரலாறு உண்டு. மேலும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தின் மூலம் பொது சுகாதாரத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக அதிக தடுப்பூசி விகிதங்களை அடைய அது தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகள் பிறக்கும் போது அவர்களுக்கு ஆன்டிபாடிகளை அளிக்கின்றனர். இருப்பினும் கர்ப்பம் மற்றும் தாய்ப்பால் வழியாக தாயிடமிருந்து குழந்தைக்கு கடத்தப்படும் இந்த ஆன்டிபாடிகள் பச்சிளங்குழந்தையின் வாழ்க்கையின் முதல் சில மாதங்களுக்கு மட்டுமே நோய் எதிர்ப்பு பாதுகாப்பை வழங்குகின்றன. குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் கிருமிகள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாக்க தடுப்பூசிகள் இன்றியமையாதவை. குழந்தைகளுக்கு நோய்கள் பரவும் முன்பே, அதாவது அவர்கள் வாழ்க்கையின் முதல் 12 முதல் 18 மாதங்களுக்குள் தடுப்பூசிகளை போடுவது சிறந்தது. 1985 தொடங்கப்பட்டு சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படும் உலகளாவிய நோய் தடுப்பு திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு எதிரான இலவச தடுப்பூசிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 2.9 கோடி கர்ப்பிணி பெண்களையும், 2.54 கோடி பச்சிளம் குழந்தைகளையும் சென்றடைகிறது. UIP அமைப்பானது பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், வளர் இளம் பருவத்தினர் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு 12 நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்காக தடுப்பூசிகளை வழங்குகிறது. உயிருக்கு ஆபத்தான நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெற சரியான நேரத்தில் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள

கொள்வது அவசியம். தடுப்பூசி போடப்படாத அல்லது பகுதி அளவு தடுப்பூசி போடப்பட்ட குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை சென்றடைவதற்காக அரசாங்கம் 2015 மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தை தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து அமைச்சகங்களுக்கு இடையேயான அதிக ஒருங்கிணைப்புடன் தீவிரப்படுத்தப்பட்ட மிஷன் இந்திரதனுஷ் திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன. வழக்கமான தடுப்பூசி சேவைகளை வலுப்படுத்துவதன் மூலமும் எளிதில் சென்றடைய முடியாத மக்களை குறிவைப்பதன் மூலமும் ஒருங்கிணைந்த தடுப்பூசி திட்டத்தின் அதாவது யுஐபியின் கீழ் 90% அதிகமான முழுமையான தடுப்பூசி பாதுகாப்பு அளவை அடைவதே இந்த திட்டங்களின் நோக்கமாகும். இதுவரை மிஷன் இந்திரதனுஷ் திட்டத்தின் 12 கட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் 765 மாவட்டங்களில் 5.46 கோடி பச்சிளம் குழந்தைகளுக்கும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று மிஷன் இந்திரதனுஷ் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: had reiterated that the crucial maritime corridor will remain closed unless the United States alters its stance. A Panama-flagged cargo ship with 24 crew members, mostly Chinese on board, sank in the Bay of Bengal yesterday. Officials said the ship sank about 240 nautical miles off the Odisha coast. 20 of the crew members on the ship, MV Ocean Winner, were Chinese, 3 Myanmarese and 1 Bangladeshi. The ship was heading to Singapore, carrying 72,100 million tons of iron ore fines from Odisha. Indian Coast Guard and the Indian Navy have launched a rescue operation. So far, 2 persons have been rescued from the waters. The IMD has issued an orange colour warning for heavy to very heavy rainfall at isolated places over Chhattisgarh, Odisha and coastal Andhra Pradesh today. The IMD has forecast heavy rainfall conditions at isolated places over Arunachal Pradesh, Assam, coastal Karnataka, East Uttar Pradesh, Gangetic, West Bengal and Jharkhand today. And in cricket, India were 110 for 2 against host Sri Lanka on day 1 in the second and final test of the series in Colombo when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: கனிந்த வாழ்வு. எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.
3: கனிந்த வாழ்வு என்கிற இந்த தலைப்பே மிகவும் சுவையாக இருக்கிறது. சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையை பற்றிய சிந்தனை என்பது இப்போது மிகவும் அதிகரித்து விட்டதாக நான் கருதுகிறேன். அதேபோல் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை பலருக்கு இருக்கிறது என்றாலும் கூட வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இல்லாமலேயும் இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முன்பெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. நல்ல வண்ணம் வாழ்ந்தாலேயே அந்த வாழ்க்கை வெற்றி என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்போதுதான் வெற்றி பெறுவது எப்படி, நன்றாக வாழ்வது எப்படி, நலமாக வாழ்வது எப்படி என்றெல்லாம் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகின்றன. முன்பெல்லாம் வாழ்க்கை என்பது இயல்பாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை வெற்றி பெறுவது எப்படி என்பதற்காகவே இப்போது கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகின்றன, பயிற்சி மன்றங்கள் நடத்தப்படுகின்றன என்று பார்க்கிறபோது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையை தவிர வெற்றி பெறுவது வாழ்க்கை அல்ல. வெற்றி பெறுவது தான் வாழ்க்கை என்று நாம் நினைத்திருந்தால் அந்த வெற்றி ஒரு போராட்டத்தால் தான் வருகிறது அல்லது ஒரு போட்டியினால்தான் வருகிறது. ஆனால் போராட்டமும் அல்ல, போட்டியும் அல்ல, வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்று என்பது பலருக்கு தெரிவதில்லை. அந்தந்த நேரங்களில் தான் நாம் வாழ்கிறோம், அந்தந்த நொடியில் தான் வாழ்கிறோம் என்று புத்தர் பெருமான் சொல்வார். வாழ்க்கை என்பது என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை இருக்கிறது. அந்தந்த சூழ்நிலையில் அதை எப்படி நாம் சந்திக்கிறோம், எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை அமர்கிறது. இதை சொல்லுகிறபோது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார். நீங்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறீர்கள் அல்லது ஒரு படகில் போகிறபோது கவிழ்ந்து விடுகிறது, அப்போது உங்களுக்கு நோக்கம் நீந்துவது மட்டுமே இருக்குமே தவிர புலம்புவது, இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது அல்லது வேறு உதவிகள் கேட்டு அலறுவது என்றெல்லாம் இல்லாமல் நீந்தி கரையேற வேண்டும் என்கிற நினைவு மட்டும்தான் உண்டு. ஆனால் நிலத்தில் இருக்கிறபோது நீந்தி கரையேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வராது, ஏனென்றால் அங்கு அது தேவையற்றது. அதே போல் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று சொல்கிறபோது வாய்ப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது, உங்களுக்கு கனி தரப்பட்டிருக்கிறது என்றால் அதை உண்ண வேண்டும், அதை எடுத்து வைத்து கொள்ளலாம், நாளை வரும், நாளை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் எண்ணியிருக்க முடியாது. ஆகவே வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் மிக பிரமாதமாக வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது என்பது சற்று அதீதமான ஒரு எண்ணமாக நான் கருதுகிறேன். நான் ஒரு இயல்பான மனிதன் என்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் இயல்பானது என்று தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர போராடி வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் நான் நினை

கிடைப்பதில்லை. இதை சொல்லுகிற போது எனக்கு வேறொன்று நினைவுக்கு வருகிறது. எல்லோரும் இலக்கு இலக்கு என்றெல்லாம் பேசுவார்கள், கோல் செட்டிங் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்றைக்கு இளைஞர்களை நாம் கெடுத்து வைத்திருக்கிற வார்த்தையே இந்த கோல் செட்டிங் என்பதுதான். கோல் செட்டிங் என்பது இலக்கு குறித்து கொள்வது என்பது ஆசையினுடைய அடிப்படையால் தான் வருகிறது. நான் வந்து ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும், ஒரு நடிகனாக மாற வேண்டும், அல்லது ஒரு மருத்துவராக மாற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் இலக்கை குறித்து கொள்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பது மட்டுமே பொருள். இன்னும் சொல்லப்போனால், அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ இல்லையோ அவர்களுடைய பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளை பெரிய பொறியாளராக வர வேண்டும், அதே போல் பெரிய மருத்துவராக வர வேண்டும், பெரிய விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைத்தாலும் அல்லது அந்த பெண் நினைத்தாலும் அவருடைய பெற்றோர்கள் நினைத்தாலும் அது ஆசைதான் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஆகவே இலக்கு குறித்தல் என்பது ஆசையினுடைய அடிப்படையில் தான் நிகழ்கின்றனவே தவிர அது இயல்பானதல்ல. இதை சொல்லுகிற போது ஐன்ஸ்டீன் ஒன்றை சொல்வார், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்வார். எல்லைகளை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பயணம்தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். பயணப்படுங்கள், நீங்கள் நடக்க தொடங்கிவிட்டாலேயே நீங்கள் செல்கிற பாதை ஒரு பாதையாக மாறிவிடும் என்கிற ஒரு கருத்தியல் இருக்கிறது. ஆகவே நடக்க தொடங்கிவிட்டாலேயே ஒரு பாதை நமக்கு வந்து விடுகிறது, கிடைத்து விடுகிறது என்று இருக்கிற போது, இந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதில் ஒரு இலக்கு என்பது அத்தனை தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்கிற வார்த்தை என்னுடைய மனதில் எப்போதுமே பதிந்திருக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தை ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இட்ஸ் ஒன்லி எ ட்ராவல். வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது பயணம் என்று தான் சொல்லுகிறார்கள், வாழ்க்கை பயணம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பயணப்படுங்கள், நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் பலவற்றை நீங்கள் பெறுவீர்கள். எது நல்லது என்பதை தெரிந்து கொள்வீர்கள், எது தீயது என்பதை புரிந்து கொள்வீர்கள், எதை மேற்கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்வீர்கள், எதை தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். ஆகவே பயணம் என்பதுதான் மிக சிறந்ததாக நான் எப்போதும் கருதுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஒன்று, பொதுவாக இங்கிருந்து தூத்துக்குடிக்கு போக வேண்டும் அல்லது மதுரைக்கு போக வேண்டும் என்றால், சீக்கிரமாக போய் சேர வேண்டும் என்றால் விமானத்தில் நீங்கள் சென்று சேர்ந்து விடலாம். அதுவும் கூட ஒரு தவறான கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது. இன்றைக்கு நீங்கள் எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்கிற அந்த பயண நேரத்தை விட விமானத்தில் செல்வது என்பது மிகச் சுலபம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து நீங்கள் அந்த விமான நிலையத்திற்கு செல்லுகிற தூரம் என்பது, அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற நேரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்கள் மீதப்படுத்துகிற நேரத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அங்கு போய் தூங்குவீர்கள் அல்லது நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு ரயிலில் நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு அங்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொன்றை பேசுகிற போது உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்கள். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நண்பர் கூட அங்கே கிடைப்பார். எனக்கு தெரிய, ஒரு பயணத்தின் போது ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலித்து திருமணம் கூட அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்ற செய்தி உண்டு. நான் கற்பனையில் சொல்லவில்லை, நிஜமாகவே நடந்தது என்று பார்க்கிற போது, பயணத்தில் தான் இது சாத்தியமே தவிர விமானத்தில் போகிற போது இது சாத்தியமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை என்னுடைய பேரனுக்கு ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில் இடம் வேண்டும். நான் வந்து ஒரு பிரபலமானவன், பலருக்கு அறிமுகமானவன், ஒரு மக்கள் தொடர்பு அதிகமுள்ளவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய மகள் உரிமையோடு கேட்கிறாள், அப்பா பேரனுக்கு இந்த பள்ளி இடம் வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்றபோது நான் விசாரித்து பார்த்தேன், யாரும் கிடைக்கவில்லை. எப்படி அவனுக்கு அந்த உதவியை செய்வது என்று நான் நினைத்திருந்தபோது ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். எங்கள் சொந்த ஊருக்கு ஏர்வாடிக்கு செல்லுகிற போது அந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எதிரே ஒரு அழகான ஒரு குட்டி பையன், அவரோடு பெற்றோர்கள் வருகிறார்கள். அந்த குழந்தையிடம் நான் கேட்கிறேன், நீ எந்த பள்ளியிடா படிக்கிற, எந்த வகுப்பு படிக்கிறங்கும்போது அவன் யூகேஜி என்று ரொம்ப பெருமை அடித்து கொண்டான். யூகேஜி என்பது மிகப்பெரிய படிப்பாக அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். நான் உடனே கேட்டேன், எந்த பள்ளியில் படிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த பள்ளியின் பெயரை அவன் சொன்னான். அந்த பள்ளியின் பெயரை சொன்னபோதே எனக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்து விட்டது. உன்னுடைய பேரனுக்கு அங்கு தான் ஒரு இடம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அந்த பெற்றோரிடம், அந்த தந்தையிடம் கேட்டபோது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டட் உங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கியில் ஜெனரல் மேனேஜராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர், நீங்கள் வங்கியில் பிரபலமானவர் எழுத்தாளர் என்கிற முறையில் அவருக்கு ஒரு தொலைபேசி பாருங்கள் என்று சொல்லி அவருடைய எண்ணை எனக்கு

வந்தார். அந்த எண்ணுக்கு மறுநாள் நான் ஃபோன் பண்ணினேன். அவர் வேறு இடத்திலிருந்து வேறு மாநிலத்தில் பணியாற்றி அவர் இங்கு வந்திருக்கிறார், ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன்கிற எழுத்தாளர் நீங்கள், ஒரு வங்கி அதிகாரி என்பதினும் மேலாய் தமிழகத்தில் ஒரு எழுத்தாளராக நீங்கள் மிகவும் அதிகமாக அறியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு நாங்கள் இதை செய்கிறோம், நாளைக்கு உங்கள் பேரனை வர சொல்லுங்கள், அவருக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி அவனுக்கு இடம் கிடைத்தது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவசரமாக நான் திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்று விமானத்தில் போயிருந்தால் அந்த குட்டி பையனை நான் பார்த்திருக்க முடியாது, அவருடைய தந்தையாரை நான் பார்த்திருக்க முடியாது, பெற்றோர்களை சந்தித்திருக்க முடியாது. அவன் படித்திருக்கிற பள்ளியில் என்னுடைய பேரனுக்கும் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள், வாய்ப்புகள் நிகழாமல் போயிருக்கும். இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், எல்லைகளை வெறுக்க வேண்டும், பயணங்களைத்தான் நாம் விரும்ப வேண்டும். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், ஐ என்ஜாய் த ட்ராவல் என்பதைப் போல, நீங்கள் எல்லைகளை வரையறுத்து கொள்வதை காட்டிலும் நீங்கள் பயணப்படுங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி என்பது பலர் பலவிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். புகழ் என்பது வெற்றி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பதவிகளில் அமர்ந்து விடுவது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சொத்து சோகங்களை சேர்த்து விட வேண்டும் என்பதில் பலர் வெற்றி என்று கருதி இருக்கிறார்கள். எண்ணி பார்த்தால் எதுவுமே நிலையற்றதாகத்தான் இருக்கிறது. பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் அந்த பதவி அதில் போய் அமர்வது என்பது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை இழக்கிற போது அவர்கள் எவ்வளவு தூரம் அழுது கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததைப் போல துயரப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பது நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். அதேபோல் சொத்து சுகங்களை சேர்க்கிறவர்கள் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று சேர்ப்பார்கள். சேர்த்து விட்டு ஒரு நாள் அதை இழக்கிற போது, தவறான வழியில் ஈட்டிய பணமாக இருந்தால் அதை இழக்கிற போது அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும், அவர்கள் எத்தனை அவமானப்படுவார்கள் என்று பார்க்கிற போது தெருவோரத்தில் இருக்கிறவனுடைய மகிழ்ச்சி நமக்கு இல்லையே என்கிற உணர்வு அவர்களுக்கு வரும். பதவி தராத ஒரு மகிழ்ச்சியை, நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் தராத ஒரு நிறைவை, அல்லது உங்களுக்கு இருக்கிற புகழ் தராத ஒரு போதையை வாழ்க்கை என்பது உங்களுக்கு தரும் என்பதை உணர்ந்தால் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். இந்த பக்குவம் எப்போது வருகிறது என்றால் வயதான பிறகுதான் வரும். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வருகிறது என்றால் அது சற்று அதீதமாகத்தான் நான் கருதுகிறேன். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வரக்கூடாது. நான் தொடக்க காலத்திலேயே இந்த பக்குவம் வர வேண்டும் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் தொடக்க காலம் என்பது போராடுவதற்கான ஒரு காலம், இலக்கை எட்டுவதற்கான அல்ல, வாழ்க்கையை எட்டுவதற்கான ஒரு முயற்சி என்பதாகத்தான் அவர்களை வைத்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விளைகிற எல்லாமேயே நமக்கு வெற்றியை தந்து விடுவதில்லை. வாழ்க்கை வாழத்தானே தவிர வேறு எதற்கும் அல்ல. அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் எப்போது அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த வாழ்க்கையை வாழ்ந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நாமே வாழ்ந்து நமக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்வது என்பது மற்றவர்கள் சொல்கிற அனுபவத்தை விடவும் மிகச்சிறந்ததாக நான் கருதுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்று அவர் சொல்வார். நாம் பார்த்தது பல நூறு, அதே போல நாம் சந்தித்த துன்பங்கள் பல நூறு பல கோடி, ஆனால் இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு சேர்த்து தருகிற ஒன்றுதான் அனுபவம். இந்த அனுபவம் என்பதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக வாழ்க்கையில் கருதப்படுகிறது. இன்றைக்கு கூட பேசுகிற போது, ஒரு பணிக்கு சேர்கிற போது முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டு வேலைக்கு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன் அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. முன் அனுபவம் இல்லை என்றாலும் கூட தள்ளி விடுகிற போது கடலில் நீந்தி வருகிற ஒரு இளைஞனைப் போல அவன் வாழ்க்கையை பயில தொடங்கி விடுவான். அப்படித்தான் வாழ்க்கை என்பது நாமே நாம் கற்று அறிந்து கொள்வதை தவிர மற்றவர்கள் சொல்லி வாழ்க்கை என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் நிரூபிக்க வேண்டும்.

உண்மையை பேச வேண்டும் என்று ஹரிச்சந்திரன் கற்றுத்தந்திருக்கிறான், என்னுடைய பெற்றோர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதற்காக எல்லா இடங்களிலும் நான் உண்மையை சொல்லிக் கொண்டிருக்க இயலாது. இந்த சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நான் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய பொய்யை சொல்வது கூட தவறில்லை என்றே வள்ளுவன் சொல்லுகிறான். பொய்மையும் வாய்மை இடத்த என்று வள்ளுவன் சொல்வது அதுதான். இந்த பொய் என்பது எனக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துமையானால் அதை நான் பின்னாளில் அந்த குற்றத்தை தவிர்க்கலாமே தவிர அந்த நேரத்தில் ஒரு பொய்யை சொல்வதில் தவறில்லை. அதே போல ஒரு பொய் என்பது நன்மையை ஏற்படுத்துமேயானால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். நாம் சொல்வதில்லையா சில பெண்களிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற போது அது பெரிய பொய், ஒரு மகத்தான ஒரு பொய். ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற போது அந்த பொய்யில் கூட ஒரு நன்மை இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனாலும் உள்ளூர தெரியும் அது பொய் என்று. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன், சில கவிதையை பற்றி இந்த கவிதையை பற்றி கூட்டங்களில் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். பாராட்டு விழாக்களுக்கு என்னை அழைக்கிற போதெல்லாம் நான் பொய் பேசுவதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் என்று பொருள். பாராட்டு விழாவுக்கு அழைத்துவிட்டு பொய் பேசக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தால் எப்படி என்று நான் கேட்பதுண்டு. பாராட்டு விழாவுக்கு அழைப்பதே வந்து பொய் பேசுவதற்காகத்தான். அங்கு வந்து உண்மையை பேசி கொண்டிருந்தோமே ஆனால் அந்த இடத்திற்கு அடுத்த முறை நம்மை அழைக்க மாட்டார்கள். ஆகவே வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான சூழல், அது மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற பயன், இவற்றை பொறுத்து தான் அமைய வேண்டுமே தவிர வாழ்க்கை என்று யாரும் ஒரு புத்தகத்தை எழுதி தரவே இல்லை. அது அவரவருடைய அனுபவம். என்னை பொறுத்தவரை கனிந்த வாழ்வு என்பது குறித்து நண்பர்கள் கேட்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு கனிந்த வாழ்க்கை தான். பொதுவாக முதிர்ந்த வாழ்க்கை என்பது முதிர்ந்து முற்றி போனது அல்ல, கனிந்து போன வாழ்க்கை என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய வயதை நான் சொல்ல மாட்டேன். இதுவரை நான் வாழ்ந்த காலத்தில் நான் பெற்ற செல்வம், நான் வகித்த பதவி இவற்றையெல்லாம் விட நான் பெற்ற அனுபவம் என்பதும் இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்திருக்கிற விஷயங்கள் என்பது தான் நான் படித்த படிப்பு, நான் பெற்ற மற்றவை எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்தது என்பதனால் அதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் எப்போதும் அடைவேன். நான் இயல்பாகவே ஒரு எழுத்தாளராக இருப்பதற்கு ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு துயரங்கள் நமக்கு ஏற்படுகிற போது, துன்பங்கள் ஏற்படுகிற போது அதை

மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அதிலும் உண்மை இருக்கிறது, அதை முற்றிலுமாக நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய துயரங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிற போது நாம் ஒரு கேலி பொருளாக மாறிவிடுவோம், நாம் கேவலமாக கூட அவர்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய பிரைட் சைடு, வெளிச்சமான பக்கத்தை மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பேமே தவிர இருண்ட பகுதிகளை சொல்வதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். ஆகவே இருண்ட பகுதிகளை சொல்ல தேவையில்லை. அனுபவங்கள் கூட அப்படித்தான். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்று சொன்னால் நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தான் நல்லது. நான் வந்து மோசமான அனுபவங்களை பெறுகிற போது அதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான பெருமையும் இல்லை, இந்த சமூகத்திற்கும் பயனில்லை. நாம் பட்ட துயரம் மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த துயரங்களை அவர்கள் பட்டால்தான் அவர்களுக்கு புரியுமே தவிர நாம் சொன்னதால் அவர்களுக்கு புரிவதில்லை. சில நேரங்களில் பெற்றோர்கள் இப்படி சொல்வார்கள், நான் பட்ட துயரம் என் பிள்ளை படக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கு ஏராளமான சொத்து சுகத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், செல்வங்களை தருகிறேன், என்னுடைய துயரங்கள் என்னோடு போகட்டும், அவனுக்கு துயரங்கள் கூடாது என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். அந்த கருத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் பட்ட துயரத்தை விடவும் அதிகமான துயரங்களை அவர்கள் படுகிற போது தான் அவர்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கான, எதிர்கொள்வதற்கான ஒரு திராணியை அவர்கள் பெறுவார்கள், பலத்தை பெறுவார்கள் என்று பார்ப்பதற்கு இயற்கையாகவே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒட்டகம் குட்டி போடுகிற போது நின்று கொண்டே தான் குட்டி போடும். அது உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்து கொண்டோ குட்டி போடுவதில்லை. நின்று கொண்டே குட்டி போடுகிற போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இரண்டாவது மாடியிலிருந்து ஒரு பொருளை தூக்கி எறிவது போல் அவ்வளவு உயரத்திலிருந்து அந்த குட்டி கீழே விழும். தொப்பென்று அந்த குட்டி கீழே விழுகிற போது அந்த தாய் உடனடியாக அதை முகர்ந்து பார்ப்பதில்லை, அதை நக்குவதில்லை. மாறாக அது தன்னுடைய காலால் உதைத்து தள்ளும். இது வந்து இங்கிருந்து ஒரு 10-20 அடி தள்ளி போய் அந்த குட்டி விழும். விழுந்த பிறகு அந்த அதிர்ச்சிகள், அதுவரை அது ஒரு கருப்பையில் இருந்திருக்கும், சுற்றி தண்ணீர் உள்ள உலகம், வெளிச்சமில்லாத ஒரு உலகம், அதுவரையில் அதுவரை அந்த குட்டி அதில் இருக்கும். தாய் வந்து அதை எட்டி தள்ளுகிற போது அது தூர போய் விழுகிறது. அங்கிருந்து அது எழுந்து ஓடி வந்து தன்னுடைய தாயிடம் வந்து சேர்ந்து கொள்ளும். எழுவதற்கான பயிற்சியும் அங்கிருந்து ஓடுவதற்கான பயிற்சியும் யாரும் தரவில்லை, அதுவாக கற்றுக்கொண்டது. வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய துயரங்களால் தான் நாம் கற்றுக்கொள்கிறோமே தவிர மற்றவர்கள் சொல்வதால் நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. பட்டால்தான் தெரியும் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறது. ஆகவே துயரங்கள் என்பது நாம் பட்டு அனுபவிக்க வேண்டும், பிறர் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லிக்கொண்டிருக்க இயலாது. என்னுடைய சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்றால் அதுதான் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய மோசமான பகுதிகளை யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மோசமான பகுதிகள் என்று இருக்கிறது என்றாலும் கூட சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த வகையில் சிறந்த பகுதிகளை அவர்கள் சொல்வதற்கட்டும், மோசமான பகுதிகளில் நீங்கள் கற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இது தவறு என்பது. அனுபவத்தைப் போல மிகச்சிறந்த ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. என்னை பொறுத்தவரை விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான மனிதர்களோடு என்று பார்க்கிற போது எந்தெந்த வகையான மனிதர்களை எப்படி கையாள்வது என்கிற கலையை நான் கற்று வைத்திருக்கிறேன். ஒன்றை பெருமையோடு சொல்ல வேண்டும், நான் ஓய்வு பெறுகிற போது அதற்கான ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நன்றி பேச வேண்டும், நன்றி உரை நிகழ்த்த வேண்டும். நான் இப்படி பேசினேன், இதுவரை நான் வங்கியில் பணியாற்றிய போது எனக்கு மிகச்சிறந்த அதிகாரிகள் கிடைத்திருக்கிறார்கள், அதற்கு நான் கொடுத்து வைப்பதாக நான் கருதுகிறேன். வங்கி வாழ்க்கை என்பது மிகச்சிறந்ததாக எனக்கு அமைந்தது. அதற்கு காரணம் எனக்கு வாய்த்த உயர் அதிகாரிகள் எல்லோரும் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பொய் கலவாமல் நன்றி அறிதலோடு நான் தெரிவித்தேன். 2-1 நாட்கள் கழித்து ஒரு அதிகாரி எனக்கு தொலைபேசினார், எர்வாடி ராதாகிருஷ்ணன், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான், ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் நினைப்பது போல நான் ஒரு நல்ல அதிகாரி கிடையாது. நான் பல பேரை கெடுத்திருக்கிறேன். என்னிடம் பணியாற்றியவர்கள் பலருக்கு பதவி உயர்வுகளே வருவதில்லை. நான் ஒரு சாடிஸ்ட், மற்றவர்கள் நன்றாக இருப்பது எனக்கு பிடிப்பதில்லை. பலரை நான் கெடுத்திருக்கிறேன். தனியாக இருக்கும்போது நான் புலம்பியிருக்கிறேன். ஆனால் உங்களை பொறுத்தவரை வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை. ஐ கான்ட் பி அதர்வைஸ், வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை என்றால் நீங்கள்தான் என்னை நல்லவராக வைத்திருந்தீர்கள் என்பதை சொல்லுகிற போது உங்களுக்குத்தான் அதில் பெருமை என்று சொன்னபோது நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவராக இருப்பது என்பது இயல்பான ஒன்று, யாரும் நல்லவராக இருந்து விடலாம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமே, அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நல்லவனாக இருந்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் நான் நல்லவனாக இருந்து பயனில்லை. நான் நல்லவனாக இருக்கிற போது என்னை சுற்றி இருக்கிறவர்களும் நல்லவர்களாக இருப்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்ள

வேண்டும். ஐ வாண்ட் டு கீப் எவ்ரிபடி குட். அப்படி இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியை கூட சொல்லுகிற போது பர்னாஷாவிடம் ஒருவர் கேட்டார், ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டார். நான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டபோது பர்னாஷா சொன்னார், பி என்று சொன்னார். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதற்கு பதில், மகிழ்ச்சியாக இருப்பது தான் பதில். மகிழ்ச்சியாக இருந்தாலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். அது ஒரு சிறிய நகைச்சுவையாக நமக்கு தோன்றினாலும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரமும் கிடையாது, எந்த வழிவகைகளும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று யாராவது ஒரு புத்தகம் எழுதியிருந்தால் அது ஒரு உரைநடையாக, ஒரு தியரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரவரது இயல்பாக இருக்க வேண்டும். அவரவர் இயல்பாக இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருப்பார். சொல்லிக் கொடுத்து யாரும் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. எப்படி என்ற வரிசையில் இது வரவே வராது. நல்லவர்களாக இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்கள் தான், அதுதான் வழி. மிகச்சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தரை எடுத்துக்காட்டாக காட்டினால் போதும் என்கிற போது நமக்கு பட்டென்று நினைவு கூறுகிறவர் காந்தி நினைவு கூறுவார், காமராஜ் நினைவு கூறுவார், இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் நினைவு கூறுவார்கள். ஆகவே இந்த எடுத்துக்காட்டுகள் என்பது மிகச்சிறந்த மனிதர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பார்க்கிற போது, இந்த கனிந்த வாழ்க்கை என்பது எடுத்துக்காட்டுகளாக நம்மை உருவாக்குகின்றன. என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நான் இந்த சமூகத்திற்கு பயப்படுவதை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு வளர்கிறார்கள். நான் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அப்படி நான் இருக்கிற போது என்னிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நினைவுக்கு வருகிறது, ஒரு முறை என்னுடைய மூத்த மகன் சொன்னான், நான் படிக்கிற தலைவர்களுடைய புகழெல்லாம், பெருமையெல்லாம், அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் என்னுடைய பாடத்திட்டங்கள். தே ஆர் ஒன்லி மை சிலபஸ். என்னுடைய மகன், நீங்கள் என்னுடைய பாடத்திட்டம் அல்ல, யூ ஆர் நாட் மை சிலபஸ், யூ ஆர் மை ரோல் மாடல் என்று சொல்லும்போது, நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்றால் அவன் கற்றுக்கொள்வதற்கான நல்ல விஷயமாக, நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்கிற கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அப்படித்தான் நாம் எல்லோரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு குடிகார தந்தை தன்னுடைய மகனிடம் குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். அதே போல் மோசமான வழியில் பணம் ஈட்டுகிற ஒருவன், நீ ஈட்டுகிற பணம் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று மகனுக்கு சொல்வதில் அர்த்தமில்லை. நாம் மற்றவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, மற்றவர்கள் நம்மிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது, நாம் மற்றவர்களை நன்றாக நடத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ரகசியமாக நான் கருதுகிறேன். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது, அன்பிற் சிறந்த தவமில்லை என்று பாரதி சொல்வான். நீங்கள் அன்பு என்பது ஏதோ ஒரு உணர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு சிறிய சொல் என்று நினைத்திருக்கிறோம், அது ஒரு பெரிய மந்திரம். இந்த அன்பு என்பது மிகச்சிறந்தது வாழ்க்கையில் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை முல்லா நசுருதீனும் அவருடைய மனைவியும் ஒரு படகில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலில் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது முல்லா நசுருதீன் பளபளப்பாக கூர்மையான ஒரு கத்தியை நீட்டி மனைவியிடம் காட்டுகிறார், நீயும் நானும் இங்கே தனியாகத்தான் இருக்கிறோம், என் கையில் பளபளப்பான கூரிய கத்தி இருக்கிறது, இந்த இடத்தில் உன் கழுத்தை அறுத்து உன் பிணத்தை கடலில் தூக்கி எறிந்து போட்டால் யாருக்கும் தெரியாது, யாரும் என்னை கேட்கவும் முடியாது என்று பயமுறுத்துகிற போது, அந்த பெண் சிரித்தவாறே புன்முறுவல் பூத்தவாறே பேசாமல் இருக்கிறாள். உனக்கு பயமில்லையா, நான் மிரட்டுகிறேன், கத்தியை பார்த்து பயமில்லையா என்று கேட்டபோது அந்த பெண் சொல்கிறாள், கத்தி பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது கூர்மையானது, என்னை வெட்டிவிடும், குத்திவிடும், என்னை கொலை செய்துவிடும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது, என் மீது அன்பு பாராட்டுகிற கணவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது, என் மீது அன்பு செலுத்துகிற உங்கள் கையில் அது இருக்கிறவரை எனக்கு இந்த கத்தியால் எந்தவித தீமையும் ஏற்பட போவதில்லை, நான் பயப்படவில்லை, ஏனென்றால் நீங்கள் என் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்று அவள் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பு என்று மனதில் இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் நாம் அன்பிற்குரியவர்களாக மாறிவிடுவோம். அரவிந்தர் அன்னை ஒன்று சொல்வார், அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் தருகிற போது அது நமக்கு திரும்ப கிடைக்கிறது என்று அவர் சொல்வார். அதாவது கொடுத்து வாங்குதல் என்பதில் அது ரொம்ப முக்கியமான இடம். எப்படி வந்து ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு முன்பு நாம் பணம் செலுத்தி இருக்க வேண்டுமோ, அதே போல் அன்பை பெற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது அன்பு எனப்படுவது யாதென கேட்டேன், அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் சொன்னான் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள். அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது தானே தவிர, மற்றவர்கள் நம் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க முடியாது. அதைத்தான்

0: வள்ளலார் மிக அழகாக சொல்லுவார். ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரே தவிர, ஆறுயிர் அனைத்தும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பிக்கவில்லை. அன்பு என்பது கொடுத்து பெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பாக இருங்கள், மற்றவர்களை மதியுங்கள். உங்கள் மனத்தில் இருக்கிற அந்த தான் என்கிற அகந்தையை அழித்துவிட்டு பாருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கனிவான ஒரு வாழ்க்கையாக, கனிந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும், கிடைக்கும். அதை பெறுவதற்காக நாளும் நீங்கள் நலமாக இருங்கள்.
1: எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

0: இனி ஒரு திரைப்பாடல் கேட்கலாம்.
1: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பரத்வாஜ் குரலில் இசையில் நாம் ரசித்தோம் பாண்டவர் பூமி படப்பாடலை. நேரம் 1:44 நிமிடம் 55 நொடி. தொடர்வது மாநிலச் செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில் சர்வதேச அளவில் இந்தியா தனது விண்வெளித்துறையை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருவதாக கூறியுள்ளார். இத்தினத்தை ஒட்டி இத்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் உலகளாவிய விண்வெளித்துறையின் முன்னணி சக்தியாக இந்தியா திகழ வேண்டுமென அறிவுறுத்தினார். இதற்கான சூழலை கட்டமைக்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார். உலகின் முன்னணி விண்வெளி ஆய்வு நாடுகளின் வரிசையில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார். சந்திரயான் 3 நிலவின் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய சாதனையின் மூலம் இது சாத்தியமானதாக குறிப்பிட்ட அமைச்சர் தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ள செய்தியில், தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி நாட்டு தலைவர்கள் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இத்துறைசார் விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், கண்டுபிடிப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றதாகவும் இப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமைச்சர், இத்துறை சீர்திருத்தங்கள் புத்தொழில் நிறுவனங்களுக்கு நல்வாய்ப்பாக திகழ்கிறது என்றார். நாட்டில் விண்வெளித்துறையின் அபரிமிதமான வளர்ச்சி விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் சாமானிய மக்களின் வாழ்வில் முக்கிய பங்காற்றுவதாகவும் எடுத்துரைத்தார். இந்நாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் விண்வெளி பயணம் நிலவு தொடங்கி சூரியன் மற்றும் அதற்கு அப்பாலும் நீண்டு வருவதாக கூறியுள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மனித வாழ்வில் ஒரு அன்றாட நிகழ்வாக திகழ வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சைக்கிள் பேரணி நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், மிதிவண்டி பயணம் என்பது ஃபிட் இண்டியா இயக்கத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்றார். நாடு முழுவதும் 1800 நகரங்களில் நடைபெற்ற இப்பேரணியில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று உடல் தகுதி மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனிடையே இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழ் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம், விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யாவில் நடைபெறும் 27வது இந்திய ரஷ்ய ஆணையக் கூட்டத்தில் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்ஜி லாவ்ரோவை சந்திக்கும் அமைச்சர் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாலப்பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் 50 முதுநிலை கோவில்களில் பக்தர்கள் கைபேசிகளை எடுத்துச் செல்லக்கூடாது என்கிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருவதாகவும், அதனை பாதுகாப்பாக வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி ஆகியோர் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 3 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சென்னை நகரில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் தடுப்பதற்காக திருப்புகழ் குழு தயாரித்து அளித்த அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இக்குழு 17 மாதங்கள் பல்வேறு கள ஆய்வுகளை மேற்கொண்டு அதன் தரவுகள் மூலம் தனது அறிக்கையை தயாரித்துள்ள நிலையில், அதன் பரிந்துரைகள் பருவமழை தொடங்குவதற்கு முன் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் 1736 கணக்கெடுப்பாளர்களும் 275 மேற்பார்வையாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். கணக்கெடுப்பு பணியாளர்கள் தங்கள் பகுதிக்கு வரவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்றார். தேனி மாவட்டத்திற்குட்பட்ட பேரூராட்சிகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் வைத்தியநாதன் கூறியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று 12,883 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 86.53 அடியாகும். அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரியாற்றில் 13,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 8 காவிரியாற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து காவிரியாற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பிலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து தொரப்பள்ளி சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் அப்பகுதியை எச்சரிக்கையுடன் கடக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆவணி மூல திருநாள் கடந்த 13 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலவாணர் திருக்கோவிலில் நடைபெற்றது. ஆவணி மூல திருநாளின் 11 நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகரர், பாண்டியராஜா, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி அம்பாள், அகஸ்தியர் உள்ளிட்ட பல்லாக்கில் நெல்லையப்பர் கோவிலிருந்து மானூருக்கு எழுந்தறிஞர். மானூர் அம்பல தெருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. நெல்லையில் திருமலைக்குமார்.
1: திருவண்ணாமலை ஆரணி அருள்மிகு காமக்கூர் சுயம்பு சந்திரசேகர் ஆலய கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய மண்டலாபிஷேகம் இன்று நிறைவடைந்தது. இவற்றில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா வரும் 29 கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: வேளாங்கண்ணியில் பக்தர்களின் வசதிக்காக 2 மிகப்பெரிய புதிய திட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆலய வளாகத்தில் மிக பிரம்மாண்டமான கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது. பல்வேறு புகழ்பெற்ற இந்த பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 29 கொடியேற்றத்துடன் தொடங்கி செப்டம்பர் மாதம் 8 முடிவடைகிறது. இந்த ஆண்டு திருவிழா 10 கொண்டாடப்பட உள்ளது. திருவிழாவை முன்னிட்டு தற்போது ஆலயத்தை சுத்தம் செய்து சாரம் அமைத்து வர்ணம் பூசும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்றிரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதியில் பங்கேற்க முடியும். கொழும்புவில் இலங்கைக்கு எதிரான 2 இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தனது 1 இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்து

0: திறந்தது. ஸ்லோவாக்கியாவில் நடைபெற்ற 20 வயதிற்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மான்சிலாதர் வெள்ளிப்பதக்கத்தையும், தன்வி குண்டேஷ் மற்றும் கோமல் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச் சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தட்சிணேஸ்வரர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பேயை இன்றிரவு எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறை சர்வதேச அளவில் வலுவான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். தமிழக திருக்கோவில்களில் நிர்வாக சீரமைப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. நெதர்லாந்தில் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55, 31 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேர்களே, உங்களின் நினைவிற்கு

0: இதே போல ஏதோ ஒரு பாட்டு உங்கள் மனங்களில் எப்பொழுதும் ரீங்கரித்து கொண்டிருக்கிறதா? அந்த பாடல் வானொலியில் ஒலி அரங்கேற வேண்டுமா? பிறகென்ன, இன்று பிற்பகல் 3 மணிக்கு விடுமுறை விருப்பம். நேர்களே, உங்கள் மன அரங்கில் இருக்கும் திரைப்பாடல் ஒலி அரங்கேற அழையுங்கள். 044-249-78-7355 என்ற தொலைபேசி எண்ணை. மற்றொரு தொலைபேசி எண் 044-249-86-00-37. உங்கள் பாடல்கள் ஒலி அரங்கேற ஆசையாய் இருக்கிறதா?
1: ஆசை ஆசையாய் இருக்கிறதே.
0: பிறகென்ன, உங்கள் ஆசை பாடல் அனைவரும் ரசிக்க, அனைவரோடும் ரசிக்க இணைவோம் விடுமுறை விருப்பத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று மாலை 4 மணிக்கு ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம்.
2: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
3: சொல்லட்டுங்களா? எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த 8 கால் பூச்சி. அது தனது 8 கால்களில் 8 திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
2: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தி.
0: எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன் அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் இன்று மாலை 4 மணிக்கு கேட்டு ரசியுங்கள்.
4: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று மாலை 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். இதில் மதுரை மாவட்டம் சாமணத்தம் இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி.

0: Odisha and coastal Andhra Pradesh today. Iran warns neighbors against joining US economic campaign against Tehran. In cricket, second and final test match of the series between India and host Sri Lanka underway in Colombo. And in the FIH Hockey World Cup, Indian women to take on Australia in a must-win match for a semi-final berth tonight. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். திரைகானம் ஒளி உலாவரும் நேரம் இது. துவக்கமாக உன்னிமேனன் ஸ்ரீகுமார் குரல்களில் காதலர் தினம் படப்பாடல்.

நேரம் 2:28:50. நேர்களே, இனி எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ராசுக்குட்டி.

0: நேரம் 2:34:30. நேர்களை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் திரைக்கானத்திற்கு நிறைவாக ஸ்ரீராம் சித்ரா ஸ்ரீனிவாஸ் குரல்களில் தென்காசி பட்டினம் படப்பாடல்.
1: அன்னக்கிளிகள் அன்பு கதை எழுதுமா வணித்திருவிழா மஞ்சக்குழி.

0: நிறைவு பெற்றது திரைகானம். நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒலி உலா வர காத்திருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்கள் இடம்பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-7355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298-600-0037. நேரம் 2:40. ஆகாஷவாணி இசைப்பயிற்சி. என் நேரமும் ஒரு காலை தூக்கி, மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம், ஆதி தாளம். கற்பிப்பவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் ஷோபா ஸ்ரீராம் அவர்கள். 4வது பகுதி.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா. போன கிளாஸில் அனுபவலையோட தான் முடிச்சுட்டேன். இந்த கிளாஸில் சரணத்தை கொஞ்சம் ஆரம்பிச்சுட்றேன். சரணத்தில் கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் முடிஞ்சால் அனுபவலையும் பாடிட்டு போகணும்.

லட்சைக்கியம் இல்லையா, தெக்கன் வீட்டில், அதாவது பார்வதியினுடைய கல் அந்த அப்பாவுடைய எங்கத்து போகும்போது பரமேஸ்வரன் அவர் அவமதிச்சுட்டாருன்னு தாட்சாயணி வந்து உடனே அக்னி பிரவேசம் ஆகிடுறா பார்வதி. அப்போ இவர் கோபப்பட்டு வந்து திட்சணை போய் அழிக்கிறதுக்காக போகிறார். அங்கே அழிக்கிற சமயம் அந்த அக்னியில் நடந்து அதனால் இப்போ நம்ம கழிச்சுப்படுத்தக்காரு நேரு தக்கன் தக்கன் தமிழில் தட்சன்கிற சமஸ்கிருதத்தை

பொன்னம் அந்த அனுவலி முத்திரம் பாட்டு அவ்வளோண்ணா. சரி, அப்போ அனுவலி.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம். நேயர்கள், இதுவரை இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் என் நேரமும் ஒரு காலை தூக்கி, மாரிமுத்தாப்பிள்ளை பாடல், தோடி ராகம், ஆதி தாளம் கற்பிக்க கேட்டீர்கள். கற்பித்தவர் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவர் ஷோபா ஸ்ரீராம். 4வது பகுதி இடம்பெற்றது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அமிர்த் நாராயணன் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சுமேஷ் எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சி.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால்

பகுதிகளுக்கான வானிலை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்பட்டது. அதிகளவு மழையாக 20 மில்லிமீட்டர் கோயம்புத்தூர் சின்னக்கல்லாரில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து ஒரு சில இடங்களிலும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் காணப்பட்டது. அதிகளவு வெப்பநிலையாக அரியலூரில் 38.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலைப்படி நீலகிரி மாவட்டத்தில் வெப்பநிலை 2.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து காணப்பட்டது. திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 3.1 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருச்சி, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு அடுத்த 7 தினங்களுக்கு. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காணப்படுகிறது. இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 29ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். கனமழை குறித்த எச்சரிக்கை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்காது. உள் தமிழகத்தில் இயல்பை விட சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். நாளை முதல் 27ஆம் தேதி வரை இயல்பான வெப்பநிலையே நிலவக்கூடும். உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று முதல் 27ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்துடனும் அவ்வப்போது வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்துடனும் வீசக்கூடும். குறிப்பிடத்தக்க அளவு மழை பதிவாகியுள்ள இடங்களும் அளவுகளும் சின்னக்கல்லாறு 2 சென்டிமீட்டர், எறையூர், குன்னூர், உப்பாசி, வால்பாறை, சிங்கோனா, எஸ்ஆர்சி குடிதாங்கி, சோழையாறு, மடிப்பாக்கம் சென்னை, நாராயணபுரம் ஏரி, ஒக்கியம் துறைப்பாக்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 3 மணி. ஆகாஷவாணி நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்கள் ஒளி உலா வரும் நேரம் இது. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை ரசிக்க திருச்சி வானொலி நேயர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக

0: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேயர் காத்திருக்கிறார், யாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர் பேசுறேன்
0: சார். சத்யநாராயணன் சார் வணக்கம். உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும் சார்?
1: படம் வந்து பெண் பாடல், வந்து சொன்ன சொல்லை மறந்திடலாம்.
0: நல்ல அருமையான பாடல் சார். இணைந்த ரசிகர்,
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: சொன்ன சொல்லை மறக்கக்கூடாது என்று அறிவுறுத்தி வளம் வந்தது பெண் படப்பாடல் எம் எஸ் ராஜேஸ்வரி டி எஸ் பகவதி குரல்களில். விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கிருந்து பேசுறீங்க? அருள் சார் வணக்கம், தொடர் நேயர் நீங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் அருள் சார்? நல்ல பாடலுங்க, இணைந்து ரசிக்கலாம்.
1: ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ஐயா.
0: ஆ சொல்லுங்க.
1: இது சனி ஞாயிற்றுக்கிழமை போறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரிங்க,
1: சனிக்கிழமையும் போறீங்கன்னா நல்லா இருக்கும். இதே டைம் நிகழ்ச்சி நிறைவு செய்து நிறைவு நிகழ்ச்சி நிறைவேற்றி போறீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: உங்க கோரிக்கை நல்லதுங்க, நிறைவேற்ற முயற்சிக்கிறோம். நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் குரல்களில் நாம் ரசித்தோம் நேயரோடு அந்த பாடல் கும்பக்கரை தங்கையா படத்திலிருந்து. நேரம் 3:15. நேரிலே விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார். கோவை ராஜேஷ்.
0: வணக்கம் கோவை ராஜேஷ். உங்களுக்கு எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும்?
1: படம் வந்து அன்புள்ள மலரை. அதில் எஸ்பிபி சாரும் சுசிலாமாவும் பண்ண ஒரு அரிதான பாடல்.

0: கண்டிப்பாக சார்.
1: எங்களுக்கு எஸ்பிபி ஓகே. அன்புள்ள மலரே படத்திலிருந்து நேயர் வந்து எஸ்பிபி அவர்கள் பாடிய பாடல் கேட்டிருந்தார். நம்ம எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல் ஒலிபரப்புகிறோம்.

0: விடுமுறை விருப்பத்தில் தனது பாடல்களை நேயர்கள் இனிமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த பாடல்களும் இனிமையாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை தெரிவிக்க காத்திருக்கும் நேயர் வரவேற்போம். வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவையிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: கோவை ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
1: எனக்கு அது அந்த காலம் படத்துல ஜெயசாஸும் வாணிஜராம பாடின அழகான சந்தங்கள் அந்த பாட்டு
0: கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: தேங்க்யூ.

0: அழகான சந்தங்களால் இசை சொந்தங்களை வளமாக்கியது, வசமாக்கியது. கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் அது அந்த காலம். இசைக்கு எந்த காலமும் சொந்தம் அல்லவா? நேரம் 3:24. அழகான இனிய பாடல்களை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள், மற்றொரு முறை ரசிக்க இந்த விடுமுறை விருப்பத்தில் ஒரு வாய்ப்பு. அடுத்த நேயர் காத்திருக்கிறார், வரவேற்போம். வாங்க, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கத்தடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
0: நலம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷம். இங்கேயும் எல்லாம் அனைவரும் நலம். எந்த படத்துல இருந்து பாடல் வேணுங்க?
1: சூர்யா மற்றும் தமன்னா அவர்களுடைய நடிப்புல ஐயன் இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே பாட்டினுடைய இசையும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல காற்றலைகளை தவிழ விடுறீங்களா ஐயா?
0: நிச்சயமா, காற்றலைகளில் உங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல் தவிழ காத்திருக்கிறது. இணைந்து ரசிப்போம்.

0: நேரம் 3:30. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேரை வரவேற்போம். வணக்கம் ஆகாஷவாணி. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர் சார்.
0: தூத்துக்குடியிலிருந்து வடிவேல் பாஸ்கர், வணக்கம் சார், நலமா?
1: நலம் சார், நீங்கள் நலமா?
0: இங்கே அனைவரும் நலம், நிலையத்தில் அனைவரும் நலம். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: வாணிராணியிலிருந்து முல்லை
0: போவதுங்கிற. நல்ல பாடல் சார், இணைந்து ரசிப்போம். நன்றி நன்றி.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் நாம் ரசித்தோம் வாணி ராணி படப்பாடலை. நேரலோடு இணைந்து ரசிக்க காத்திருக்கிறோம். அடுத்த நேயரை வரவேற்போம். நேரம் 3:34:35. வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கும்பகோணம், துவரங்குறிச்சி, எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் பேசுறேன் சார்.
0: வணக்கம் ஞானி ஜி ஆர் சரவணன் சார். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: இன்னைக்கு வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அவினாசி மணி, இவர் பிரபலமான பல பாடல்களை எழுதியிருக்கிறார். நல்ல நேரம் படத்தில் ஆகட்டிருந்தார் தம்பி ராஜா, நிச்சாகரன் படத்தில் பம்பை உடுக்கை கட்டி, காட்டி சட்டை படத்தில் தூப்போட்ட தாவணி, தங்கமோகன் படத்தில் அடுக்கு மல்லிக, அப்புறம் அங்கே வருவது யார் என்ற நேற்று நாளை பட பாடல் எழுதிய கவிஞர் அவினாசி மணி அவருடைய நினைவு தினம். அதனை அனுசரிக்கும் வகையில் அவரின் நினைவாக ஒரு

0: பாடல் மணி பயல். இந்த படம் 1973 வெளிவந்தது. பி ஜெயச்சந்திரன் பாடிய முதல் பாடல் இது. அவினாசி மணி கற்பனையில இந்த பாடல் அவர் ஞாபகார்த்தமா தங்கச்சி மில் கோல் இதழோ என்ற பாடலை கேட்க ஆசைப்படுறீங்க?
1: நிச்சயமா அவினாசி மணி அவர்களை நினைவு கூர்ந்து இந்த பாடலை நாம ஒளிபரப்புறோம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க, உங்கள் தகவல்களுக்கு நன்றி. இணைந்து இந்த பாடலை ரசிப்போம். நன்றி சார்.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

அவினாசி மணி அவர்கள் இயற்றிய பி ஜெயச்சந்திரன், புஷ்பலதா ஆகியோர் பாடிய மணிப்பயல் படப்பாடலை ரசித்தோம். நேர்களே, உங்களின் விருப்ப பாடல்களும் ஒலி அரங்கேற வேண்டுமா? தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044249487355 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 298600037. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம், வாங்க. வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார், புட்லூர்லேருந்து கல்யாண சுந்தரம் பேசுறீங்க, சொல்லுங்க சார். எந்த படத்திலிருந்து எந்த பாடல் வேணும் சார்? நல்ல இனிமையான பாடல், கேட்டு காலமாகிவிட்டது, மீண்டும் ரசிப்போம். வாணி ஜெயராம் குழுவினர் குரல்களில் மேயர்.

0: நேர்களே, ஆகாஷ் வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி .gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 3:43:50. விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: எம் ராஜு, நுழம்பூர், விழுப்புரம் மாவட்டம்.
0: விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து ராஜு அவர்கள். வாங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அவள் ஒரு தொடர் கதை. கடவுள் அமைத்துவத்தை மேடைன்னு வரும், அந்த பாட்டு போடுங்க. நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
0: சந்தோஷம், நல்லது. ஒரு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன் குரல்களில் அவள் ஒரு தொடர்கதை பட பாடலை ரசிக்கலாம். இணைந்து

0: அருமையான பாடலை ரசித்தோம். விருப்பம் தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம், ஆகாஷவாணி.
1: கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: கும்பகோணம் மனோகரன் சார், சொல்லுங்க சார், எந்த படத்திலேருந்து பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து மோகம் 30 வருஷங்கிற படத்திலேருந்து எந்த எந்த பாதை எந்த பயணம்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கொடுங்க.
0: அரிய பாடல், உங்களோட சேர்ந்து நாமும் ரசிப்போம். மிக்க நன்றி மனோகரன் சார்.
1: நன்றி.

0: அருமையான அரிய பாடல்களை கேட்டு நம்மையும் ரசிக்க வைத்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நன்றி. நேரம் 3:53:35. தனது விருப்பத்தை காத்திருக்க, தனது விருப்பத்தை தெரிவிக்க காத்திருக்கும் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
1: எனக்கு வணக்கம் சார், எறணாகுறிலிருந்து மாலா பேசுகிறேன் சார்.
0: ஆ, மாலா அவர்கள் வணக்கம்ங்க.
1: வணக்கம். எனக்கு வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் சார்.
0: ஆ, உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலிருந்து பாடல். சிரித்து வாழ வேண்டும் அந்த பாடல் ரசிக்கலாங்க. அனைவரும் சிரித்து மகிழ்வோம். ஞாயிற்றுக்கிழமை.
1: நன்றி சார்.
0: நன்றிங்க மாலா.
2: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா.

முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே

டி எம் சவுந்தரராஜன் குரலில் நாம் ரசித்தோம் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடலை. நேர்களே, விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தங்களது விருப்பத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை அருமையான பாடல்களால் நிரப்பிய அன்பு நேயர்கள் கோயம்புத்தூர் சத்யநாராயணன், வந்தவாசி அருள், கோவை ராஜேஷ், கோயம்புத்தூர் ராஜேஸ்வரி, வேலூர் காட்பாடி சந்திரசேகர், தூத்துக்குடி வடிவேல் பாஸ்கர், கும்பகோணம் ஜி ஆர் ஞானி சரவணன், புட்லூர் கல்யாணசுந்தரம், விழுப்புரம் எம் ராஜு, கும்பகோணம் மனோகரன், எர்ணாவூர் மாலா, இவர்களோடு நிலையத்தில் உதவி புரிந்த நட்பு அறிவிப்பாளர்கள் கிருஷ்ணகுமார், சுதா, பிரீத்தி, உங்களுடன் இவர்களுடன் நிகழ்ச்சியை ரசித்து தொகுத்து வழங்கியவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பசுபதி.

0: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 4 மணி.
1: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம். எழுதியவர் மருதூர் கே. கோட்டீஸ்வரன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம். சிவகணேசன், கே. சாந்தி, காரைக்குடி லே. நாகராஜன், என். உன்னிகிருஷ்ணன், வி. சீதாராமன், சி. அமலோற்பவா அருள்மணி,

0: ரவீந்திரன் மற்றும் இ சூர்யா ஆகியோர். அமைப்பு எஸ் விஜயகுமார். ஜெய் ஹிந்த் செண்பகராமன். சரித்திர நாடகம்.
1: நாகம்மா கூப்பிடுது காதல விழலையா? எங்க இருக்க நாகம்மா?
2: இதோ வந்துட்டனுங்க. ஏங்க இப்படி சத்தம் போடுறீங்க? அடுப்புல பாலை வச்சிருந்தேன், பொங்கிடுமே நின்னேன். அதுக்குள்ள என்னாச்சுங்க?
1: என்ன ஆச்சா? என்னோட ஏட்டு வேலைக்கே உன் மகன் வேட்டி வச்சிருவான் போல இருக்கு.
2: என்ன சொல்றீங்க?
1: எங்க அவன் எங்க போயிருக்கான்? என்ன முழிக்கிற? செண்பகராமனை தான் கேக்குறேன்.
2: ஏனுங்க என்னென்னமோ சொல்றீங்க, வேலைக்கு புரியலீங்க. அவன் எப்படி என்னதான் செஞ்சான்?
1: புத்தன் சந்த ஊர்ல ஆங்கில அரசாங்கத்துல போலீஸ் ஏட்டு வேலை பாக்குற எனக்கு இப்படி ஒரு பையன். அவன்
2: என்னதான் அப்படி தப்பு பண்ணிட்டானுங்க? வெளியில போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க.
1: நாகம்மா அவன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிட்ட பேசுறதா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புகார் வந்திருக்கு.
2: திருவாங்கூர் வீதியில வந்தே மாதரம் பாரத மாதாவுக்கு ஜெயின்னு தொண்டர்கள் கோஷம் போட்டுட்டு ஊர்வலமா போறத பார்த்துட்டு ஓடி போய் இவனும் வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு ஆங்கில ஆட்சி ஒழிகனு கத்திக்கிட்டே வந்தான். அப்பவே
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறப்பவே அப்படி செஞ்சவன் இன்னைக்கு சும்மா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பக்கத்து விட்டு கிருஷ்ணயர் தான். தேசத்துக்கு பாடுபடுற தலைவர்கள், சுதந்திர போராட்டத்தை செய்யற திலகரு, கோகலே, விபின் சந்திரபாலரு, வீரமங்க வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, திப்பு சுல்தான், புளித்தவன், இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குறவங்க கதையெல்லாம் சொல்லி இவனை மாத்திட்டாங்க. படிக்கிறத விட்டுட்டு இவனுக்கு எதுக்கு இந்த வேலை? வரட்டும் அவனை
2: ஒன்றும் செஞ்சிடாதீங்க. நான் அவனுக்கு புத்திமதி சொல்லி மாத்திடுறேங்க. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நீ கோஷம் போட்டா அப்பா வேலையும் போயிடும், உன்னையும் ஜெயில போட்டுடுவாங்கன்னு சொல்லி திருத்துறனுங்க. இப்ப என்ன பண்ணினான்னு இவ்வளவு கோபமா அவனை தேடுறீங்க?
1: தேடுறதா? கையில கிடைச்சான்னு லத்தியில அடிக்கத்தான். பாரத மாதான்னு சங்கம் ஏற்படுத்தி அதுக்கு இவரு தான் தலைவர். படிக்கிற இவனுக்கு எதுக்கு இந்த வேலை?
2: அப்புறம் என்ன செஞ்சானுங்க?
1: அதை விட ஜெய்ஹிந்த் கோஷம் புதுசா உருவாக்கி ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு ஊர்வலம் போயிருக்கான். வரத மோதாவுக்கு கைவிலங்கு பூட்டி மக்களை அடிமைகளாக்கிய வெள்ளைக்காரன் ஒழிக, பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிக, வந்தே மாதரம்னு கோஷம் போட்டுட்டு மாணவர்களை மட்டுமில்ல ஆசிரியர்களையும் கோஷம் போட சொல்லியிருக்கான். போற போக்க பார்த்தா இனிமே நாமும் ஜெய்ஹிந்த் கோஷம் போடணும் போல இருக்கு.
2: நம்ம செண்பகராமனா இப்படி செஞ்சான்? இவன் பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க வேலைக்கு வருவான்னு நினைச்சிட்டு இருக்கேன், இப்படி பண்றதா சொல்றீங்களே.
1: பிரிட்டிஷ் ஆட்சி எதிர்த்து தேவையில்லாத வேலையை செஞ்சிட்டு இருக்கான். என் கையால அடிபட போறான், சொல்லி வை. எனக்கு நேரமாச்சு, நான் வர்றேன்.
2: அவன் வீட்டுக்கு வரட்டுங்க, நான் பக்குவமா எடுத்து சொல்லி அவனை மாத்துறேன். இனிமே அப்படியெல்லாம் அவன் செய்ய மாட்டானுங்க. நீங்க அவனை பத்தி நினைக்காம போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
3: தம்பி செண்பகராமா, உனக்கு ஆங்கிலேயர்களை கண்டால் பிடிக்காதல்லவா? பிரிட்டிஷ் ஆட்சியை நாட்டை விட்டே துரத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லவா?
4: முற்றிலும் உண்மை ஐயா. ஆமாம், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்?
3: செண்பகராமா, நீ ஜெய்ஹிந்த் கோஷம் போடுவதும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பாரத மாதாவுக்கு ஜே என முழங்குவதும் எனக்கு நன்றாக தெரியும்.
4: ஐயா, இதுவரையில் நான் உங்களிடம் பேசி பழகி இருக்கின்றேன். ஆனால் நான் எனது பெயரை கூட சொன்னதில்லை. எப்படி உங்களுக்கு தெரிந்தது?
3: செண்பகராமா, நான் உன்னை பார்த்த நாள் முதல் இன்று வரை உன்னுடைய நாட்டுப்பற்று, உன் செயல், நடைபெறும் கூட்டங்கள் இவற்றை கண்காணித்து விவரங்களை சேகரிக்க தொடங்கினேன். ஆமா, ஆங்கிலேயர்களும் அப்படி என்ன வெறுப்பு கோபம்?
4: ஐயா, என் தாய் திருநாட்டில் அண்டி பிழைக்க வந்த வெள்ளை கொக்குகள் எங்கள் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தியும் சித்திரவதை செய்தும் சிறையில் அடைப்பதையும் கண்டு என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் கோஷம் போட்டு மக்களை அடிமை விலங்கிலிருந்து மீட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்கவே பாரத மாதா சங்கம் ஏற்படுத்தி மக்களை விடுதலை போராட்டத்திற்கு தயார்படுத்துகிறேன்.
3: செண்பகராமன்.

0: உன் போராட்டம் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழித்து வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு ஓட வைத்து சுதந்திர கொடியை பறக்க விட வேண்டும். அதுதானே உனது தனியாத ஆசை? அதற்கு நான் முழு ஒத்துழைப்பு தருகிறேன். என்னடா இந்த பைத்தியக்காரன் அரைக்கிருக்கன் ஏதோ உளறுகிறான் என்று நினைக்கிறாயா?
1: ஆமாம் ஐயா, அப்போதுதான் என் சுதந்திர தாகம் அடங்கும். ஆமாம், இதையெல்லாம் ஏன் நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்களோ ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்தவர்.
0: ஆம், நானும் ஐரோப்பிய நாட்டைச் சார்ந்தவன்தான். என் பெயர் ஸ்ட்ரிக்லாண்ட். என்னுடைய ஆசையும் வெள்ளையர்கள் பூண்டோடு அழிய வேண்டும், அவர்களுடைய சர்வாதிகாராட்சி ஒழிய வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. என்ன பார்க்கிறாய்? நீயோ இளைஞன், நானோ வயதானவன். இரும்பை இரும்பு இழுக்காது, புரிகிறதா? காந்தம்தான் இரும்பை இழுக்கும். அதுபோல நீ ஒரு சாதாரண இரும்பு துண்டு.
1: உண்மைதான் ஐயா.
0: நானோ ஒரு காந்தக்கட்டை. உன்னை போன்ற இரும்பு துண்டை இழுத்து காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டும். அதுதான் என் முதல் வேலை.
1: என்னை ஒரு காந்தக்கட்டையாக மாற்றுவதனால் என்ன பயன் ஐயா? அதனால் என்ன விளையப் போகிறது எனக்கு புரியவில்லை.
0: செண்பகராமா, இந்த பைத்தியக்காரனை தெருவில் பிதற்றுவதைத்தான் பார்த்திருப்பாய். நீ காந்தக்கட்டையாக மாறிவிட்டால் இந்த நாடு சுதந்திரமடைய வாய்ப்பிருக்கிறது.
1: எப்படி ஐயா முடியும்? இந்த மக்களை எல்லாம் காந்தக்கட்டையாக மாற்ற வேண்டுமா? அப்போது சுதந்திரம் கிடைத்து விடுமா?
0: நிச்சயம் கிடைக்கும். என் ஆராய்ச்சி எல்லாம் என் வீட்டுக்கு வந்து பார், அப்போது புரியும்.
1: இப்போதே நான் உங்களுடன் வீட்டுக்கு வர தயாராக இருக்கின்றேன்.
0: சரி, போலாம், வா.
2: நாகம்மா, நாகம்மா.
3: இதோ வந்துட்டேனுங்க. ஏன்னு கூப்பிட்டீங்களா? இப்பதான் வந்தீங்களா?
2: சபாடா, என்ன வெயில், என்ன வெயில்! வெளியில் வெயில் கொளுத்துது, ஒன்றும் தாங்க முடியல. கொஞ்சம் மோர் கொண்டாம்மா.
3: இந்தாங்க, மோரை குடிங்க.
2: செண்பகராம எங்க? என்ன வரலையா? அவனை நினைச்சா என் ரத்தமெல்லாம் கொதிக்குது. இவனால ஸ்டேஷனில் எனக்கும் கெட்ட பேர்.
3: என்னாச்சுங்க?
2: ஏட்டுக்குள்ளையே இப்படி இங்கிலீஷ்காரனை ஏற்று பேசுனா அவங்க அப்பனையே வேலையிலேருந்து தூக்கிடுவானுங்க அப்படின்னு ஏங்காது படவே பேசுகிறானுங்க. அவனை திட்டியும் பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு, திருந்தவே மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை.
3: கோவப்படாதீங்க, பொறுங்க. சின்ன வயசு, அப்படி தான் இருப்பான். அன்னைக்கு சோசியக்காரர் என்ன சொன்னாரு? அவன் நல்லா படிச்சு பெரிய பட்டமெல்லாம் வாங்குவான்னு சொன்னதை மறந்துட்டீங்களா?
2: மறக்கலை நாகம்மா, நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் இவன் ஏன் இப்படி வெள்ளக்காரனை துரத்தணும்னு வெறி பிடிச்சி அலையிறான்? இவன் அந்த கிருஷ்ணகிரி வீட்டுக்கு போகிறத முதல்ல நிறுத்தணும், அப்போ தான் உருப்பிடுவான்.
3: ஆமாங்க, நான் கூட நினச்சனுங்க. அந்த வீட்டுக்கு போய் வெள்ளக்காரங்களை எதிர்த்து போராடினவங்களை பற்றின கதையெல்லாம் தெரிஞ்சிட்டு வந்து வந்தே மாதரம் ஜெயஹிந்துன்னு கோஷம் போடுறான். அங்கே போகாமல் தடுக்கணுங்க.
2: நேற்றுக்கு கூட பாரு, வெள்ளக்காரன் ஒழிக இந்த நாட்டை விட்டே துரத்தணும்னு தெருவில் கோஷம் போட்டுட்டு போகிறதா சொன்னாங்க. ஜெய்கின் கோஷத்தை கேட்ட கல்வி அதிகாரியே செண்பகராமனை கல்லூரியிலிருந்து நீக்கணும்னு சொல்கிறாராம். என்னையும் ஸ்டேஷனில் சந்தேகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை போ.
3: ஏனுங்க இப்படி பண்ணால் என்ன? வெளியூரில் இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கொஞ்ச நாள் அனுப்பிட்டா இதையெல்லாம் விட்டுடுவானுங்க.
2: போலீஸு கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டுது. நீ சொல்கிறதும் சரிதான், அப்படியே செய்வோம். அவன் வந்ததும் இதை பற்றி பேசுவோம்.
0: செண்பகராமா, வாப்பா, வீட்டுக்குள்ளே வா, பயப்படாதே, வா. பைத்தியக்காரன் வீடு, வந்து பாரு.
1: ஐயா, என்னங்க இது? எங்கே பார்த்தாலும் கண்ணாடி ஜாடிக, ஐயோ, பாம்பு, தேள், பூரா, நண்டு, பூச்சிங்க, விஷ ஜந்துக்களை அடைச்சி வச்சுருக்கீங்களே. அடுத்து தாவரங்கள், அதெல்லாம் விஷ செடிங்க, எல்லாத்தையும் வச்சுருக்கீங்களே. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா?
0: இதெல்லாம் என்னுடைய ஆராய்ச்சிக்காக வச்சுருக்கிறேன். இதுக்காகத்தான் நான் இந்தியாவுக்கே வந்தேன். இது சித்தர்கள் வாழ்ந்த பூமி.
1: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா, நீங்கள் சாதாரண ஆள் இல்லைங்க, பெரிய ஆராய்ச்சியாளர் தான். என்னால் நம்பவே முடியலைங்க. அது சரி, அப்புறம் ஏன் வைத்தியாருனாட்டும் நடமாடுறீங்க? உங்களை தாங்க, என்ன பதில் சொல்லாமல் போகிறீங்க?
0: இரு வர்றேன், உனக்கு தேநீர் கொண்டு வர்றேன்.

0: எல்லாத்தையும் பார்த்துட்டு.
1: இவர் கூட சேர்ந்து ஒரு மாசம் இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல் இருக்கே.
0: செண்பகராமா, இந்த தேநீர் குடி, காது கேக்குதா?
1: ஐயா ஐயா, அங்க பாருங்க, மேற்கூரையில ஒரு எட்டுக்கால் பூச்சி, ஆஹா, அதோட வலையில ஒரு ஈ சிக்கி இருக்குதுங்க.
0: இதோ இந்த தேநீரை குடிச்சிட்டு அந்த சிறந்த வேலை பாரு, நல்லா பாரு.
1: ஐயா, அந்த எட்டுக்கால் பூச்சி வேகமா போய் ஈய தனது கால்களால் மடக்கி பிடிச்சிருச்சுங்க. அதை தன் வாயால் அப்படியே முழுங்குதுங்க. அந்த ஈ படுற பாடு யோ சகிக்க முடியல.
0: செண்பகராமா, இந்த காட்சியை பார்த்தா உனக்கு என்ன தோணுது?
1: சொல்லட்டுங்களா, எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா? எங்கள் பாரத தேசம் முழுவதிலும் உள்ள மக்களையும் அடிமைப்படுத்தி சித்திரவதை செய்கிற வெள்ளைக்காரன் தான் அந்த எட்டுக்கால் பூச்சி. அது தனது எட்டு கால்களில் எட்டு திசைகளிலும் வலையை பின்னி பாரத திருநாட்டை தனது ஆதிக்கத்தால், நயவஞ்சகத்தால், சூழ்ச்சியால், ஆணவத்தால் அடிமைப்படுத்தி ஈவு இரக்கமின்றி சித்திரவதை செய்து கொள்வதைத்தான் காட்டுகிறது இந்த சிலந்தியின் செயல்.
0: அருமை அருமை, சரியான விளக்கத்தை சொல்லி உன் தாய்நாட்டு பற்றை வெளிப்படுத்தினாய். எங்கிருந்தோ வந்த அன்னக்காவடி பயல்களை நாம் நாட்டை விட்டே அவன் சீதள சீமைக்கு அனுப்ப வேண்டும் என்ற சிந்தனையை கிளறிவிட்டாய். ஆனால் அதே நேரம் செயலில் காட்ட வேண்டும். அதற்கு நீ துணிந்து போராட வேண்டும். அதுவே என்னுடைய விருப்பம்.
1: என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நான் செய்து முடிக்கின்றேன்.
0: பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிய வேண்டும். நாட்டு மக்கள் சுதந்திரமாக பறந்து வாழ வேண்டும். நம் தேசிய கொடி பறக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? அதற்கான போராட்டத்தை தொடங்க நான் வழிகாட்டுகிறேன்.
1: கல்லூரியில் படித்து வரும் என்னை கல்லூரி நிர்வாகம் வெளியே துரத்த ஏற்பாடு செய்கிறது. என் பெற்றோர்கள் என் சுதந்திரத்தையே அணைக்க துடியாய் துடிக்கிறார்கள். எனக்கு எல்லாம் தடையாகவே இருக்கிறது. நான் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திண்டாடுகிறேன். நீங்கள் எனக்கு வழிகாட்டினால் வெள்ளை கொக்குகளை பொசுக்கியே தீருவேன். இது சத்தியம்.
0: கவலைப்படாதே செண்பகராமா, உன் எண்ணம் நிறைவேறும். மனதை தளர விடாதே. உன் இடையூறுகளை நான் சரி பண்ணுகிறேன். உன் தாய் தந்தையிடம் நான் பேசுகிறேன்.
1: ஐயா, உங்களால் எப்படி முடியும்? எனக்கு புரியவில்லை. நீங்கள் இருப்பதோ ஜெர்மனி.
0: செண்பகராமா, அடுத்த மாதம் நான் ஜெர்மனிக்கு போகப் போகிறேன். அதே சமயம் நீ என்னோடு வர விரும்பினால் உன்னை அழைத்துச் செல்கிறேன். உன் படிப்புக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் வழிமுறைகளையும் சொல்லித்தருகிறேன்.
1: ஐயா, நான் தங்களோடு ஜெர்மனி வருகிறேன். உங்கள் வழிமுறைகளை பின்பற்றி வெள்ளையனை இந்த நாட்டை விட்டே துரத்துகிறேன். பெற்றோர்கள் விருப்பத்தையும் கேட்டு வந்து விடுகிறேன்.
0: சரி, போய் வா. பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஜெர்மனிக்கு உன்னை கூட்டி போக முடிவெடுத்து விட்டேன். நல்லதே நடக்கும். போய் வா.
1: ஐயா, நான் நல்ல செய்தியோடு நாளை தங்களை சந்திக்கின்றேன்.

0: அம்மா எங்கம்மா இருக்கீங்க? அம்மா
1: ஏண்டா என்ன விஷயம்? சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் வர்றதுக்குள்ள.
0: அம்மா ஒரு முக்கியமான விஷயமா, அதை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டேன்.
1: அப்படி என்னதான் முக்கியமான விஷயமோ சொல்லு.
0: ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா அவரோட செலவில் என்னைய ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நான் போகட்டும் அம்மா?
1: என்னடா சொல்ற, அந்த பைத்தியக்கார ஒன்ன ராமா, நீ படிச்சு பட்டம் வாங்கி நல்ல வேலையில சேரணும் அப்படிங்கிறது தான் எங்க ஆசை.
0: அம்மா ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன், செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட சம்மதம் வாங்கு, அப்புறம் போலான்னு சொல்றாருமா.
1: என்ன ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறாரா? அந்த அரப்பைத்தியத்து கூட உன்ன நான் அனுப்ப மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு.
0: அம்மா அவர் அரப்பைத்தியம் இல்லம்மா, ரொம்ப படிச்சவரு, பெரிய ஆராய்ச்சியாளர். மத்தவங்க அவரை தொந்தரவு பண்ணாம இருக்க இப்படி பைத்தியம் மாதிரி வேஷம் போடுறாருமா, அப்படி திரியறாரு.
1: அப்படியா சொல்ற? சரி அப்பா வந்ததும் நீ ஜெர்மனி போறத பத்தி சொல்லி அவர் அனுமதியும்.

0: கேட்கலாம்.
1: என்ன அம்மாவும் மகனும் பேசிட்டு இருக்கீங்க? நாகம்மா, இவனை பற்றி போலீஸ் ஸ்டேஷனில் நிறைய புகார் வந்திருக்கு. செண்பகராமனை கொஞ்ச நாளைக்கு நம்ம பாப்பாத்தி தங்கச்சி ஊருக்கு அனுப்பலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற?
0: ஏங்க, அதை விட நல்ல விஷயமுங்க. செண்பகராமனை ஜெர்மனிக்கு ஸ்ட்ரிக்லாண்ட் ஐயா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாராமா.
1: யாரு அந்த அரப்பைத்தியமா?
2: அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் பைத்தியம் இல்லப்பா, பெரிய விஞ்ஞானி. நிறைய ஆராய்ச்சி பண்றதுக்காக ஜெர்மனியில இருந்து வந்தவரு. பைத்திய மாதிரி நடிக்கிறாருப்பா.
1: என்னடா சொல்ற, ஆச்சரியமா இருக்கு. சரி, உன் விருப்பப்படி ஸ்ட்ரிக்லாண்டோட ஜெர்மனிக்கு போய் நல்ல முறையில படி. இங்கிருந்தா வெள்ளக்காரனை திட்டியே நீ ஜெயிலுக்கு போயிருவ. நாகம்மா, நாளைக்கு அந்த துறைய போய் பார்த்து பேசலாம்.
3: வாங்க வாங்க ஏட்டு சின்னச்சாமி, வாங்கம்மா. உங்களை பத்தி தினமும் செண்பகராம என்கிட்ட சொல்லுவான்.
1: வணக்கம் ஐயா. என் மகனை எவ்வளவோ கண்டிச்சிருக்கேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவனை பிரிய மனசு வரல.
3: ஏட்டு, என்னை பத்தி உங்க குடும்பத்துல இருந்த சந்தேகங்க எல்லாம் தீர்ந்திருக்கணும்னு நினைக்கிறேன்.
1: செண்பகராம, உங்களை பத்தி சொன்னதும் மனசு தைரியம் ஆயிடுச்சுங்கய்யா.
3: ஐயா, போலீஸ் இலாக்காவில் பணியாற்று நீங்க எப்படி குற்றவாளிகளை பத்தி துப்பு துளக்குறீங்களோ அது மாதிரி நானும் போலீஸ்காரங்க எங்க போறாங்க என்ன செய்யறாங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இது என்னுடைய ஆராய்ச்சியில ஒண்ணு.
1: ஐயா, அப்படின்னா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமுங்களா?
3: நான் யாருங்கிறத விடுங்க, உங்க மகன் செண்பகராம பல்வேறு திறமைகளை வச்சிருக்காரு.
1: அதென்னமோ உண்மைதானுங்க. இங்கிலீஷ்காரங்களை எதிர்க்கிறது மட்டும்தான் எனக்கு அவன்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம்.
3: அதை விடுங்க, எதிர்காலத்தில் உங்கள் பையன் நல்லா படித்து எல்லாரும் பாராட்டும்படியாக உயர்ந்த இடத்துக்கு வருவான், அதை புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் உங்கள் மகனை நான் ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வைக்கிறேன், இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சொந்தக்காரங்க வெளியார் யாருக்கும் தெரியக்கூடாது.
1: ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி ரகசியமா வச்சுக்கிறோம், யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். இது சத்தியம் ஐயா. என் மகனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
3: இப்ப இருந்து அவன் என் மகன். அம்மா, கவலைப்படாதீங்க.
0: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. செண்பகராமா, உன்னை பிரியறத நினைக்கிற போதுதான்.
4: அம்மா, அப்பா, நான் நல்லா படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்து உங்களை பாக்குறேன்.
1: சரி செண்பகராமா, பார்த்து போயிட்டு வாப்பா.
4: ஐயா, இந்த கப்பல்ல நாம ஜெர்மனிக்கு போக போறீங்களா?
3: இல்ல, கொழும்புல இருந்து நாம இத்தாலி நாட்டுக்கு போக போறோம்.
4: நீங்க ஜெர்மனிக்கு கூட்டிட்டு போறதுதானே என்கிட்ட சொன்னீங்க, இப்ப எதுக்கு அங்க போகணும்?
3: ஜெர்மனிக்கு போற உடனே நீ ஐரோப்பிய மொழியில பேசணும், அதுக்கு ஐரோப்பிய நாட்டு மொழிகளை நீ நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்குத்தான் இத்தாலிக்கு போறோம்.
4: சரிங்க ஐயா, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எனக்கு என்ன தெரியும்,
3: கல்லூரியில சேர்ந்து படிச்சுட்டு பல மொழிகளை கத்துக்கிட்டு பேச பழகிட்டா நீ தொடர்பு வச்சு ஆங்கிலேயன வீழ்த்த ஏற்பாடு செய்ய முடியும்.
4: ஐயா, நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன், எப்படியாவது என் நாடு விடுதலை அடைய வேண்டும். ஐயாவை என்ன காணுமே, காலேஜுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்து விடுறேன்னு சொன்னவரு இங்க இருக்க சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, என்ன செய்யறது?
3: மிஸ்டர் செண்பகராமன், நீங்க தானே?
4: ஆமாம்மா, நான் தான். நீங்க யாரு? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்?
3: செண்பகராமா, என்ன தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் அரக்கு இருக்க பைத்தியக்காரன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.
4: ஐயா, என் கண்ணை என்னால நம்பவே முடியல. நீங்களா? என்ன ட்ரெஸ், என்ன ஸ்டைலு, என்ன நட? இத்தாலியில நீங்க ரொம்ப பெரிய ஆளியா?
3: உங்க ஊர்ல பைத்தியக்காரன், இது இத்தாலி, இதுதான் என்னுடைய ஒரிஜினாலிட்டி, புரியுதா?
4: நம்பவே முடியல ஐயா. அடேங்கப்பா, ஆடி போயிட்ட. இனி எனக்கு கவலையே இல்லை ஐயா.
3: செண்பகராமா, ஊருக்கு தகுந்த வேஷம் போடணும். இத்தாலி மொழியோட பல நாட்டு மொழிகளையும் படிக்க வச்சு பேச வைக்கிற கல்லூரியில உன்னை சேர்க்க போற. நீ நல்லா படிச்சு முன்னேறணும், அப்பதான் நீ போராட முடியும். திட்டமிட்டு வெள்ளைக்காரனை முறியடிக்கணும். உன்னை என்னோட வளர்ப்பு மகன் சொல்லியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அப்பதான் உன்னை பிளாக் இண்டியன்னு சொல்லி

0: பேக்கிங் பண்ணாம இருப்பாங்க, இல்லைன்னா கலாட்டா பண்ணுவாங்க.
1: ஐயா, நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்ன, அவங்கள சமாளிச்சிட மாட்டேன்.
0: சரி வா, காலேஜுக்கு போகலாம்.
2: பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஜெய்ஹிந்த் கோஷமிட்டு இந்திய திருநாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கும் செண்பகராமனை பார்க்க வேண்டும். தாங்கள் உதவி செய்ய முடியுமா?
1: காமா அம்மையார் அவர்களே, பெர்லினில் நடக்கும் சங்க கூட்டத்திற்கு தாங்கள் வருவீர்கள் என்று கேள்விப்பட்டேன். பாரிஸ் நகரத்திலிருந்து தாங்கள் அனுப்பி வைத்த வந்தே மாதரம், மதன தல்வார் என்ற பத்திரிகைகளை தவறாமல் படித்து வருகிறேன். நான் தான் செண்பகராமன். ஜெய்ஹிந்த்.
2: ஜெய்ஹிந்த். கோஷம் காதல் விழுந்ததும் என்னை நான் மறந்தேன். செண்பகராமா, தங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. என் அன்பு மாசியும் தங்களுக்கு எப்பொழுதும் உண்டு.
1: தங்களை சந்தித்தது பாரத மாதாவையே சந்தித்தது போன்ற உணர்வு எனக்கு. இனி கவலை இல்லை, பிரிட்டிஷ் ஆட்சியை மண்ணோடு மண்ணாக்குவேன். உங்கள் அறிவுரைப்படி நடந்து கொள்கிறேன்.
2: செண்பகராமா, உலகில் எங்கெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறை நடக்கிறதோ அதை பற்றி உனக்கு தகவல் கொடுக்கிறேன்.
1: காமா அம்மையார் அவர்களே, என் போராட்டத்திற்கு தங்கள் தகவல்கள் பேருதவியாக இருக்கும். வெள்ளை பரங்கியருக்கு பாடம் புகட்டுவேன். இந்திய திருநாட்டை சுதந்திர நாடாக்குவேன். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், நான் ஜெர்மானிய மன்னரை காண வேண்டும் மேடம்.
2: செண்பகராமா வாருங்கள். ஜெர்மானிய மன்னரின் பிஏவாக இருக்கும் என் நண்பர் ஹர்தயால் என்பவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்.
3: மேடம் காமா அவர்களே, வெல்கம். எப்படி இருக்கிறீர்கள்? பெர்லினில் தாங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்தது, உடனே தங்களை காண வந்தேன்.
2: வாருங்கள் ஹர்தயால், மிக்க மகிழ்ச்சி. ஹர்தயால், இவர் செண்பகராமன், தேசப்பற்று மிக்கவர், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஜெய்ஹிந்த் கோஷத்தை உருவாக்கியவர்.
3: வணக்கம். இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்றுதான் நேரில் பார்க்கிறேன். தங்கள் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்.
2: இவர் ஜெர்மானிய மன்னரை பார்க்க வேண்டுமாம், உடனே ஆவண செய்யுங்கள்.
3: அப்படியே ஆகட்டும் மேடம் காமா அவர்களே.

0: ஜெர்மானிய மன்னருக்கு எனது வணக்கங்கள்.
1: வாருங்கள் மிஸ்டர் ஹர்தயால், வெல்கம், மிக்க மகிழ்ச்சி. ஆர் யூ ஃபைன்?
0: யுவரானர் நலம்தான். இவர் என்னுடைய நண்பர் செண்பகராமன். மேடம் காமாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். தங்களை காண வேண்டும் என்று அழைத்து வந்தேன்.
2: வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். மன்னருக்கு என் பணிவான வணக்கம். தங்களை பார்த்ததில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி.
1: தேங்க்யூ. தங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் தங்களை நேரில் பார்க்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்தியா விடுதலைக்காக தாங்கள் போராட எடுத்துள்ள முயற்சிகளை நான் பாராட்டுறேன். ஐ எம் விஷிங் யூ. தங்கள் ஜெய்ஹிந்த் கோஷம் என்னை புல்லரிக்க செய்து இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். அது உங்களை போன்ற நாட்டு பற்று கொண்ட வீர இளைஞர்கள் திரண்டாலே வெற்றி நிச்சயம்.
2: மேன்மை தங்கிய மன்னரின் பாராட்டுக்கும் உங்கள் எண்ணத்திற்கும் இந்திய திருநாடே தலை வணங்குகிறது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சாவுமணி அடித்தே தீர்வோம். பரங்கி சீமைக்கு அவர்களை ஓட ஓட விரட்டியே தீர்வோம். அதற்கு தங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் போதும்.
0: யுவரானர் செண்பகராமன் ஒரு அக்னி குழம்பு. நாடு விடுதலை பெற தன் உயிரையும் தியாகம் செய்ய துணிந்தவன், புரட்சிகரமானவன்.
1: செண்பகராமா, என்னுடைய பூரண ஆசீர்வாதம். என் படை உதவியும் உனக்கு உண்டு. உன் வீரம் மிக்க பேச்சு, உன் செயல் எனக்கு பிடிச்சது. ஐ அம் அப்ரிஷியேட்டிங். அதனால் நாளையிலிருந்து எனக்கு ஆலோசகராக உன்னை நியமிக்கிறேன். என்ன மிஸ்டர் ஹர்தயால், நான் சொல்றது சரிதானா?
0: தங்களது முடிவு சரியானது யுவரானர். வாழ்த்துக்கள் செண்பகராமா.
2: மேன்மைமிக்க மன்னர் பெருமானே, நான் பிறந்ததின் பயனை அடைந்தேன். இனி பிரிட்டிஷ் ஆட்சியை ஒழிப்பதுதான் என் லட்சியம், கனவு எல்லாம். தங்கள் உயரிய நண்பனாக நட்பு

0: கொண்டதற்கு வார்த்தைகளால் நன்றி சொல்ல முடியாது.
1: யுவரானர், தாங்கள் ஓய்வெடுங்கள், நாங்கள் வருகிறோம்.
0: மேன்மை தங்கிய மன்னருக்கு வணக்கங்கள். தங்களிடம் என்னுடைய விருப்பம் ஒன்றை தெரிவிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும்.
2: எஸ் மிஸ்டர் சண்பகராமன், விரும்பியபடி ஜெர்மன் ராணுவ படையிலே சேர்ந்து அதிலும் நீர்மூழ்கி கப்பல் படையில் மிகச்சிறந்தவனாக உருவாகி இருக்கிறாய். கேப்டனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் பெற்றுவிட்டாய். இனி என் விருப்பம்?
1: யுவர் ஆனர், பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் போர் தொடங்கிவிட்டதல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மிடமிருந்து ஆயுத உதவிகளை பெற்று இந்தியாவில் உள்ள பிரிட்டிஷாரை விரட்டியடித்து சுதந்திரமடைய ரகசிய கடிதம் அனுப்பி வருகின்றனர். அதை சொல்லத்தான் சண்பகராமன்.
2: நல்ல செய்தி தானே சண்பகராமன், உங்க விருப்பத்தை சொல்லுங்க.
1: ஏன் தயங்குகிறாய் சண்பகராமா? உனக்கு உதவ மன்னர் காத்திருக்கிறார். சொல்.
0: மன்னர் அவர்களே, நீ சேனா, சான் ஹாரல்ட் போன்ற பெரிய போர்க்கப்பல்கள், அதைவிட எம்டன் லீப்சிக் கப்பல்களும் நம்மிடம் இருக்கின்றன. அதில் எம்டன் கப்பலில் நான் சென்று இந்திய கடற்படை பகுதிகளில் உள்ள பிரிட்டிஷ் படை ஆயுத கிடங்குகளையும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையையும் நீர்மூழ்கி கப்பல் எம்டன் மூலமாக தரைமட்டமாக்கி ஆங்கிலேயர்களை விரட்ட நினைக்கின்றேன். தாங்கள் உத்தரவு கொடுத்தால் உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கிழக்கிந்திய கம்பெனியின் பெயரில் இந்தியாவிற்குள் நுழைந்து எங்களையே அடிமைகளாக்கிய பரங்கியர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதுதான் என் ஆசை. அதே சமயம் நான் திரும்பி ஜெர்மனிக்கு வர வேண்டும். தாங்கள் அனுமதி தர வேண்டும். இதுவே என் விருப்பம்.
1: சண்பகராமா, மன்னரின் உத்தரவு தான் ஏற்கனவே கிடைத்து விட்டதே.
0: மன்னர் அவர்களுக்கு நன்றி. இந்திய திருநாட்டை சுதந்திர திருநாடாக்கிவிட்டு ஜெர்மனி வருகிறேன்.
2: சண்பகராமா, எம்டன் கப்பலில் உள்ள கமாண்டர் வான் முல்லர் உங்களுக்கு உதவி செய்வார். சென்று வாருங்கள்.
0: நன்றி மன்னரே.
3: வணக்கம் ஹர்தயால் சண்பகராமன். மன்னன் கைசரின் உதவியால் எம்ஜன் கப்பலில் சென்று பல பிரிட்டிஷ் கப்பல்களை கடலில் மூழ்கடித்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மீது குண்டை வீசி பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கு படை வீரர்கள் மீதும் குண்டை வீசி அவர்களுடைய இராணுவ தளவாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் பல ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்து ஜெர்மனிக்கே வந்த சண்மகராமனுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். ஆனால் என்ன செய்வது, கெய்சருக்கு எதிராக எழுந்த கலவரங்களால் அவர் பதவி வெல்க வேண்டியதாயிற்று.
1: ஆம், என்ன செய்வது மேடம் காமா அவர்களே, அவருக்கு எதிராக வெய்னர் குடியரசு ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பின் நாஜி கட்சியினர் வந்தனர். இப்போது ஹிட்லரின் ஆட்சி.
0: ஹிட்லருக்கும் பிரிட்டிஷார் மீது கோபம் உண்டல்லவா? அதனால்தான் இந்திய விடுதலைக்காக அவரிடம் உதவி கேட்க சந்திக்க நினைக்கின்றேன்.
3: சண்பகராமா, ஜெர்மனியில் ஹிட்லரின் ஸ்வஸ்திகா ஆட்சி கொடி பார்க்கிறது. பிரிட்டனிடம் ஜெர்மனி அவமானம் அடைந்ததை கண்டு உலக நாடுகளில் ஜெர்மனி தனி சிறப்பு மிக்க நாடாக வேண்டும் என திட்டமிட்டு சர்வாதிகார ஆட்சியை ஹிட்லர் தொடங்கி உள்ளார். எங்கே போய் முடிய போகிறதோ?
0: மேடம் காமா அவர்களே, உங்களோடு வந்திருக்கும் பெண் யார் தெரிந்து கொள்ளலாமா?
3: இந்த பெண் என் வளர்ப்பு மகள். பெயர் லட்சுமி பாய். மணிப்பூரை சேர்ந்தவள். எனக்கு உதவியாக இருப்பவள். இந்திய நாட்டின் விடுதலைக்காக தீவிரவாதிகள் நடத்தும் அத்துணை நாடுகளின் தீவிரவாதிகளை பற்றிய விவரங்களை அறிந்தவள். அந்த வகையில் உன்னையும் பார்க்க வந்திருக்கிறாள்.
4: வணக்கம். தங்களை பற்றியும் உங்களுடைய விடுதலை போராட்டங்கள், இந்திய மண்ணிலிருந்து பிரிட்டிஷாரை விரட்டி அடிக்க நாடு சுதந்திரம் அடைய நீங்கள் படும் பாட்டை முழுக்க அறிந்தவள். உங்களுடைய நாட்டுப்பற்று என் உள்ளத்தில் பதிந்த ஒன்று. இன்றுதான் உங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி.
0: அடடா, ஜான்சி ராணியை போல் பெயர் லட்சுமி பாய். வீரம் செறிந்த பேச்சு. இந்திய விடுதலை போராட்டத்திற்கு உன்னை போன்ற பெண்கள் தேவை. இப்படிப்பட்ட நாட்டு பற்றுமிக்க ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்தேன். தப்பாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்.
3: என்ன லட்சுமி பாய், சண்பகராமன் உன்னை பார்த்ததும் உன் பேச்சை கேட்டதும் எப்படி சொல்கிறார்? இவரை மாறக்கி இவருடைய போராட்டங்களை

0: முறியடிக்கவும் வீரமிக்க இவர் பேச்சை கேட்ட பல பெண்கள் காதலிக்க முயற்சித்தும் தோற்று போனார்கள். ஆனால் உன்னை கண்டதும் செண்பகராமன் சொன்னது, லட்சுமி பாய், என்ன வைத்த கண் மாறாமல் செண்பகராமனையே பார்த்து கொண்டிருக்கிறாய்?
1: மேடம் காமா, லட்சுமி பாய்க்கு வெட்கத்தை பாருங்கள். விரைவில் நாம் இவர்கள் திருமணத்தை முடித்து வைத்தால் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: என்ன லட்சுமி பாய், செண்பகராமன் இருவருக்கும் சம்மதமா?
2: சம்மதம்தான்.
0: சரி சரி. ஹத்தையால்
1: மேடம்,
0: நீங்கள் சொன்னபடி ஒரு நல்ல நாள் பார்த்து எளிமையான முறையில் இவர்கள் திருமணத்தை நடத்தி விடலாம்.
2: மேடம் காமா அவர்களே, நான் மணந்தால் இந்திய பெண்ணைத்தான் மணப்பேன் என எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பேன். அது உங்கள் மூலமாக கிடைத்த பரிசு.
1: அந்த பரிசு உனக்கேற்ற துணைவியாக அமைந்தது உனக்கு மகிழ்ச்சிதானே செண்பகராமா?

0: ஜான்சி, மகிழ்ச்சியான செய்தி. நமது அலுவலகம் சுவராஜில் இருந்து பிரிட்டிஷாரை ஒழிப்பது பற்றிய செய்திகள் போனதால் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்து போராடி சுதந்திர பூமியாக நம் நாட்டை மாற்ற துணிந்து விட்டார்கள்.
1: தங்களுடைய சுதந்திர தாகம், உங்கள் பேச்சு, போராட்ட முறைகள் நாட்டுப்பற்று மிக்க அனைவருக்கும் பிடித்துவிட்டது. இனி பிரிட்டிஷாருக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது.
0: ஜான்சி, நாட்டுப்பற்று மிக்க நீ என் மனைவியாக வந்தது நான் செய்த புண்ணியம். உன்னை பற்றி மேடம் காமா சொன்னது அத்தனையும் உண்மை. இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, உன் செயலிலும் சரி, நீ பாராட்டுக்குரியவள்.
1: நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். நாஜி படைகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஒற்றர்களோடு நாஜி படையினர் தொடர்பு வைத்து உங்களை பற்றிய ரகசியங்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: ஜான்சி, நீ சொல்வதை நான் கேட்கின்றேன். எனக்கும் தெரியும், நாஜி படைக்கு நான் ஹிட்லரை சந்திப்பது பிடிக்கவில்லை. அதே சமயம் என் போராட்டங்களை வேவு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். நான் மிகவும் கவனமாக செயல்படுவேன்.
1: என்னங்க, நீங்க ஆரம்பத்திலிருந்தே நொடிக்கு நொடி ஜான்சி என்றுதான் அழைக்கிறீர்கள். லட்சுமி பாய் என்று அழைப்பதை விட ஜான்சி என்று கூப்பிடத்தான் உங்களுக்கு பிடிக்குமோ?
0: எனக்கு உன் பெயரை முதல் முதலில் கேட்ட போதே என் இதயத்துக்குள் ஜான்சி வந்து விட்டாள். பிரிட்டிஷாரால் ஜான்சி நகரம் சூறையாடப்பட்டு பிணக்காடாக்கிய போது கோட்டையை விட்டு வெளியேறிய லட்சுமி பாய் வீரத்தோடு வாளால் வெள்ளையர்களின் தலையை சீவி எறிந்து பந்தாடிய ஜான்சி ராணி நாட்டு விடுதலைக்காக இன்னுயிர் தந்தவள்.
1: அதனால் லட்சுமி பாயை விட ஜான்சி பெயர் பிடிக்கும். அப்படியே அழையுங்கள், எனக்கும் பிடிக்கும். ஹிட்லர் சர்வாதிகாரி மட்டுமல்ல, ஜெர்மனியின் சிறந்த ராணுவ தளபதி. சந்திப்பின் போது கவனம் தேவை.
0: சரி, ஹர்தயால் எனக்காக காத்து கொண்டிருப்பார். நான் வருகிறேன் ஜான்சி.
1: சென்று வாருங்கள்.
2: வாருங்கள் வாருங்கள் மிஸ்டர் ஜெயின் செண்பகராமன், எப்படி இருக்கீங்க? உங்க வந்தே மாதிரம் கோஷம் எல்லாம் பிரிட்டிஷ்காரருக்கு கேக்குதா? வெல்கம் செண்பகராமன், உங்க போராட்டம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஜெயஹின், வணக்கம். ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஹிட்லருக்கு, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நான் நன்றாக இருக்கின்றேன். இந்திய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். வந்தே மாதரம் எங்கள் தாரக மந்திரம், அது எங்கள் உயிரின் நாதம். சுயராஜ்யம் எங்கள் பிறப்புரிமை, இது திலகரின் கோஷம், இது எங்கள் வேதம். பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை இந்தியாவில் தலைவிரித்தாடுகிறது. எங்கிருந்தோ அண்டி பிழைக்க வந்த அன்ன காவடிகள், வரதேசிகள், ஆங்கிலேயர்கள் எங்கள் நாட்டை ஆட்சி செய்வதா? எங்கள் நாட்டை சுதந்திர பூமியாக்கி நாங்களே ஆட்சி செய்ய வேண்டும். பரங்கியனை பூண்டோடு நசுக்க வேண்டும். மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். எங்கள் கனவு நனவாக வேண்டும். அதற்காகத்தான் தங்களிடம் உதவி கேட்க

0: செண்பகராமன். போடும் போடும், என்ன பெரிய வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த். இதற்கெல்லாம் பயப்படுவானா பிரிட்டிஷ்காரன்? அடிமைப்படுத்தி உங்கள் நாட்டை ஆட்சி செய்கிறான். பிரிட்டிஷாரை ஒழிப்பதா? அது உங்களால் முடியாது. இந்தியர்கள் சொந்தமாக நாட்டை ஆளத் தெரியாதவர்கள், தகுதியற்றவர்கள், கோழைகள், அடிவருடிகள், குட்ட குட்ட குனியும் செம்மறியாடுகள். ஆட்சி செய்ய சுதந்திரமா நடக்காது. வெள்ளை எனக்கு அடிமைகளாகத்தான் நீங்க வாழ முடியும்.
1: நிறுத்துங்கள், நிறுத்துங்கள் உங்கள் பேச்சை. நாஜி படைகளின் தலைவனாக சர்வாதிகாரியாக நீங்கள் இருக்கலாம். இந்திய திருநாட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? வீர மறவர்கள் தோண்டிய நாடு, அந்நியன் கால் வைக்க பயந்த நாடு. என்ன சொன்னாய்? ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் நாங்களா? சரித்திரம் தெரியுமா உனக்கு? தென்பாண்டி சீமை என்றாலே உலகுக்கே தெரியும். வீரத்தின் விளைநிலம், போர் பரணி பாடும் நிலம், பண்பாட்டின் சிகரம் எங்கள் இந்திய திருநாடு. உலகையே வென்று ஆட்சி புரிந்தவன் சோழ பேரரசு. கொரில்லா போர் முறைக்கு சிவாஜி. ஆங்கிலேயர்களை திகைக்க வைத்து முதன் முதலில் ராக்கெட்டுகளை ஏவி போர் புரிந்தவன் திப்பு சுல்தான். களரி என்ற ஆயுதத்தால் வெள்ளையர்கள் தலைகளை சீவி பந்தாடிய சிவகங்கை சீமை மகாராணி வேலு நாச்சியார். ஒரு நெல்மணி கூட வரியாக தரமாட்டேன். இது எங்கள் தாய் திருநாடு. கும்பினியருக்கு இங்கு என்ன வேலை? ஓடு ஓடு என்று விரட்டியவன் நெற்கட்டு செவல் புலித்தேவன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வெள்ளையனுக்கு எதற்கு கிசி என்று சூளுரைத்தவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியர்கள் பெயரை கேட்டாலே நடுங்கிய பிரிட்டிஷ்காரர் தீரன் சின்னமலை ஒருவனாகவே 3000 குதிரைப்படை வீரர்களையும் ஜெனரல் ஹாரிஸையும் தலைதெறிக்க ஓட வைத்தவன்.
0: இதெல்லாம் பழங்கடை. திரும்பவும் சொல்றேன், உங்களால் பிரிட்டிஷ் ஆட்சியை ஒன்னும் செய்ய முடியாது.
1: மங்கள் பாண்டேவின் வீரம், சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், பாவேசு ஐயர், அரவிந்தர் பற்றி உனக்கு தெரியாது. பாட்டு தோட்டாக்களால் பரங்கியனுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பாரதி பற்றி உனக்கு என்ன தெரியும்? இரட்டை குழல் துப்பாக்கிகள், விஞ்சை கதிகலங்க வைத்த வாவு சிதம்பரம், சுப்பிரமணிய சிவா தெரிந்தும் தெரியாதது போல் பிரிட்டிஷாருக்கு ஒத்துதுகிறாயா? இந்தியாவை இழிவுபடுத்தி பேசுவதை இனிமேல் நிறுத்திக்கொள். கொள்ளையடிக்க தெரிந்த பிரிட்டிஷார் குள்ளநரிகள், பிரித்தாளும் சூழ்ச்சியில் கைதேர்ந்தவர்கள், கோழைகள். அதனால் தான் உலக போருக்கு பிரிட்டிஷ் நாட்டிலிருந்து படைகளை திரட்டாமல் இந்தியர்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், ஜெர்மனி நிலைத்து நிற்க வேண்டும், உங்கள் ஆட்சி தொடர வேண்டும். நட்பு நாடி வந்ததே வெள்ளையன் ஆட்சி ஒழிய, தாயின் மணிக்கொடி பறக்க நீங்கள் உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன். இந்தியர்களை ஆட்சி செய்ய தகுதியற்றவர்கள் என்று இழிவாக பேசியதற்கு தாங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும். அப்போதுதான் என் ஆத்திரம் அடங்கும். வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.
0: செண்பகராமன், அக்னி பிழம்பாக மாறிவிட்டீர்கள். இப்போது உணர்ந்து கொண்டேன் இந்திய திருநாட்டின் வீரம். அது மகத்தானது. நான் இந்தியர்களை பற்றி தவறாக பேசியது உங்கள் மனதில் ஆழமாக படிய அது எரிமலையாய் வெடிக்கத் தொடங்கியதை பார்த்தேன். உங்கள் வேதனைக்காக நான் வருந்துகிறேன். இப்போதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியின் கொடுமை புரிந்தது. நான் வருந்துகிறேன், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நாம் எப்பொழுதும் நண்பர்களாக இருப்போம். என் உறவி எப்போதும் உண்டு. வாழுங்கள் என்னோடு, விருந்துண்டு செல்லலாம்.
2: ஜான்சி, நான் ஹிட்லரை சந்தித்தது, நான் இந்திய விடுதலை வீரர்களை பற்றி பேசியது, அதை புரிந்து கொண்ட ஹிட்லர் என்னிடம் மன்னிப்பு கேட்டது, நட்போடு விருந்தில் அமர்ந்தது, இது எல்லாம் நாஜிக் படைகளுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவருக்கும் தெரியாமல் விருந்தில் விஷம் வைத்து எனக்கு கொடுத்து விட்டார்கள். இதை நான் ஹிட்லரை சந்தித்து சொல்லியே தீர வேண்டும்.
3: என்னங்க, இத்தாலிக்கு போய் அங்கே மருத்துவமனையில் அது விஷந்தா அப்படின்னு கண்டுபிடிச்சி அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆளை சாகடிக்கணும் தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய சிகிச்சைகளை செய்து

0: குணமாகி ஜெர்மனுக்கு வந்திருக்கோம். இந்த செய்தி நாஜி படைகளுக்கு தெரிஞ்சு ஏதாவது திட்டம் போட்டாங்கன்னா என்ன செய்யறது? இத்தாலியில நாம வந்தபோது நம்ம வீட்டு எல்லாம் உடச்செறிஞ்சாங்க நாஜி படை. நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க
1: ஜான்சி. இந்திய தேசம் விடுதலை அடையணும். நாஜி படையை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஹிட்லரை நான் சந்திக்கணும், உண்மையை சொல்ல வேண்டும். அவரோட உதவியோடு இந்தியாவை சுதந்திர நாடாக்கணும், அதுதான் என் ஆசை.
0: என்னங்க சொன்ன கேளுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னங்க
1: ஜான்சி, கவலைப்படாதே. நான் ரொம்ப கவனமாக நாஜி படைக்கு தெரியாத மாதிரி போய் ஹிட்லரை சந்தித்து விட்டு வருகிறேன்.
0: சரி, உங்களை தடுக்க முடியாது. உங்க போராட்டத்துக்கு நான் தடைய இருக்க மாட்டேன். பத்திரமா போயிட்டு வாங்க
1: ஜான்சி. சீக்கிரமாக வந்து விடுகிறேன்.
0: சரிங்க.
1: கவலைப்படாதே. நான் ஒரு இராணுவ வீரன், இந்திய திருநாடு சுதந்திரம் அடைய பாடுபடுகிறவன். கோழை இல்ல. நாஜி படையினர் அடிச்ச அடியை பற்றி எனக்கு கவலையே இல்லை.
0: அது எனக்கு தெரியுங்க. மேடம் காமாவின் வளர்ப்பு மகள் நான். ஜெய் ஹிந்த். செண்பகராமனின் மனைவி ஜான்சி. உங்கள் ஆற்றல் திறமை எல்லாம் எனக்கு தெரியுங்க. நய வஞ்சகமா நாஜி பட உங்களை இந்த கதிக்கு ஆளாக்கிட்டாங்களே, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். உங்களை நினைச்சா, உங்களை நினைச்சா.
1: ஜான்சி, ஜான்சி, நீ அழவே கூடாது. இந்திய சுதந்திரத்திற்காக வாழ்ந்த நான் அதை பார்க்காமலேயே போய்விடுவேனோ அப்படி என்கின்ற பயம். சாவப்பத்தி அல்ல, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு.
0: அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன்? உங்களை பிரிஞ்சு நான் எப்படிங்க வாழ்வேன்? ஐயோ
1: ஜான்சி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா?
0: சொல்லுங்க, சொல்லுங்க. செய்யறேன், கண்டிப்பா செய்யறேங்க. சொல்லுங்க
1: ஜான்சி. இனி நான் பிழைக்க போவதில்லை. திருவனந்தபுரத்தை விட்டு ஜெர்மனிக்கு புறப்பட்ட போது மீண்டும் ஊருக்கு வரும்போது என் நாடு சுதந்திரம் பெற்ற இந்தியாவாக இருக்கும்போதுதான் வருவேன் என்று சபதம் எடுத்தேன்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
1: அது நிறைவேறுமா?
0: கண்டிப்பா, கண்டிப்பா நிறைவேறுங்க. நீங்க நல்லா இடுவீங்க, நல்லா இடுவீங்க.
1: ஜான்சி, அது நடக்காது போல் இருக்கிறது. வலி தாங்க முடியவில்லை.
0: சொல்லுங்க.
1: ஒரு கடமையை செய்வாயா?
0: என்னங்க, என்ன சொல்லுங்க, நான் செய்யறேன். சொல்லுங்க
1: ஜான்சி. ஒருவேளை நான் இறந்து விட்டால்?
0: அப்படி சொல்லாதீங்க.
1: என் அஸ்தியை வாங்கி சுதந்திர கொடி பறக்கும் இந்திய திருநாட்டுக்கு போய் என் அஸ்தியை வீரம் செறிந்த தென்னாடு முக்கடல்கள், வயல்வெளிகள், இந்தியா முழுவதும் தூவிடு. அது போதும், அது போதும். அதோ, அதோ
0: என்னங்க
1: ஜான்சி?
0: சொல்லுங்க.
1: பிரிட்டிஷ் கொடி இறங்கி விட்டது, இறங்கி விட்டது. நம் கொடி வெள்ளையர்கள் ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள்.

0: ஒந்தே மாதரம்,
1: எனக்கு
0: ஒந்தே மாதரம்,
1: எனக்கு
0: ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்.
1: எனக்கு
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெய் ஹிந்த் செண்பகராமன் சரித்திர நாடகம்.

இதில் கதாபாத்திரமானோர் செண்பகராமனாக எம் சிவகணேசன், ஜான்சி எனும் லக்ஷ்மிபாயாக கே சாந்தி, தந்தை சின்னசாமியாக காரைக்குடி லே நாகராஜன், தாயார் நாகம்மாள் ஆகவும் மேடம் காமாவாகவும் சி அமலோற்பவ அருள்மணி, ஸ்ட்ரிக்லாண்டாக கே ரவீந்திரன், ஹர்தயாளாக வி சீதாராமன், ஜெர்மானிய மன்னர் கெய்சராக என் உன்னிகிருஷ்ணன், அடால்ஃப் ஹிட்லராக இ சூர்யா ஆகியோர். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன்.

அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
1: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம். இன்றைய குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக மாணவர்கள் மித்ரா, அதிதி ஸ்ரீ, விதுன் தன்வந்த், தேஜஸ்ரீ ஆகியோர் இணைந்து ஆத்திச்சூடி சொல்ல வந்திருக்காங்க. வாங்க கேட்டு ரசிக்கலாம்.
2: இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். நான் மித்ரா நவீன்ராஜ்.
3: நான் அதிதி ஸ்ரீ.
4: என் பெயர் விதுன் தன்வந்த்.
5: என் பெயர் தேஜஸ்ரீ.
2: இன்று நாங்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ் பெருமையை புகழும் ஒய்யால் எழுதிய ஆத்திச்சொடியை ஒன்றாக சொல்ல போகிறோம். வாங்க தொடங்கலாம்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் அதிதி ஸ்ரீ. ஒய்யாரின் ஆத்திச்சூடி கூற வந்தேன். அறம் செய்ய விரும்பு. 60 சினம். 70 கரவேல். 20 விலகேல். உடையது விளம்பேல். உக்கம்பது கைவிடேல். என் எடுத்து இகழேல். ஏற்பது இகழ்ச்சி. ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு. ஓதுவது ஒளியேல். அவ்வியம் பேசேல். அக்கம் சுருக்கேல். நன்றி.
4: என் பெயர் விதுந்தன். வித் கண்டு ஒன்று சொல்லேல். ஞபொல் வலை. சனி நீர் ஆடு. நயம்பட உரை. இடம்பட வீடு எடேல். இணக்கம் அறிந்து இணங்கு. தந்தை தாய் பேன். நன்றி மறவேல். பருவத்தே பயிர்சை. மண் பறித்து உண்ணேல். நன்றி.
5: என் பெயர் தேஜஸ்ரீ. இயல்பாலாதன செய்யேல். அறவா

0: குயில் வஞ்சகம் பேசேல், அழகு அலாதன செய்யேல், இளமையில் கல் அரணை மறவேல், அனந்தல் ஆடேல், கடிவது மர காப்பது விரதம். நன்றி.
1: கிழமை படவாள் கீழ்மை அகற்று, குளமது கைவிடேல், கூடி பிரியேல், கெடுப்பது ஒளி கேள்வி முயல், கைவினை கரவேல், கொல்லை விரும்பேல், கொத்தாட்டு ஒளி கௌவை அகற்று. இவை அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் நல்லொழுக்க கருத்துக்கள் ஆகும். ஆத்துச்சுடி நம்மை நல்ல மனிதர்களாக வளர்க்கிறது.
2: நன்றி, வணக்கம்.
3: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் மாணவி ஆதிரா நாச்சியார் டக் டக் டக் டக் கடிகாரம் அப்படிங்கிற பாட்டை தன்னுடைய மழலை மொழியில ரொம்ப அழகா பாட வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
0: அனைவருக்கும் வணக்கம். ஏ பெயா ஆதிரா நாச்சியார் பி கே ஜி ஏ சார் நான் இதே

0: கடிகாரம் தாபி ஒடின சுந்தரிய நன்றி.
1: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி ரியா பாரதியார் பாடல் பாட போறாங்க, வாங்க கேட்கலாம்.
0: என் பெயர் ரியா, நானும் பாரதியார் பாடல் பாட போகிறேன்.

0: பாட்டு வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவர் ராஜ பிரணீதன்.
0: மை நேம் இஸ் ராஜ பிரணீதன் ஃப்ரம் ப்ரீகேஜி. ஐ அம் கோயிங் டு சிங் த சாங் ட்விங்கிள் ட்விங்கிள் டிராஃபிக் லைட் ஸ்டாண்டிங் ஆன் அ பிரைட் ரஷ்ஷஸ் த பிரின்செஸ்கோ எலோசே ஃபெலோ மேக்ஸ் லோ டாரோல டிராஃபிக் லோஸ். தேங்க்யூ.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி தி சார்லி சாப்ளின் ரைம்ஸ் பாட போறாங்க, கேட்டுக்கலாமா?

0: நிகழ்ச்சியில் அடுத்ததா வாட்டர் மெலான் ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி செரீனா ஜெஸ்லின்.
1: I am Serena Jesslyn from PKG C section. I am going to sing watermelon.

0: சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு சிக்கு ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட் சாலட் தேங்க்யூ.
1: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி மாணவர்கள் தன்ஷிகா மாறன் ஆகியோர் இணைந்து கொக்கு பாட்டு பாட வந்திருக்காங்க, கேட்டு ரசிக்கலாமா?
0: என் பெயர் தன்ஷிகா.
2: என் பெயர் மாறன். கொக்கு பாடு பாட போறோம். கொக்கு பாடு கரையில் காத்திருக்கு வெளியில் எடுக்கு இருக்கு வெளியில் மீன் காலு புளியில் துள்ளிக்கிட்டு வலையில் கொட்டிக்கு சிலபக்குன்னு மீன் கொக்கு வாயில் மக்கு மீனு கொக்குட மல்ல கட்டா முடியல ஏமாறி மீனுதான் இடையாயி போனதா காட்டிலே கடமுறை கச்சேமாய் முடி.

0: இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததா நான்கு மாணவர்கள் இணைந்து சில ரைம்ஸ் பாட போறாங்க. என்னென்ன ரைம்ஸ் பாட போறாங்கன்னு கேட்டு ரசிக்கலாமா?
1: I'm Jashvita.
2: I am Yalisei.
3: I am Kaushik.
4: I am Dashan.
5: We are from UKG.
6: We are going to sing some rhymes.

0: நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா மை லிட்டில் பப்பி போயம் சொல்ல வந்திருக்கிறது மாணவர் அச்சுதன்.
1: ஹலோ ஆல், ஐ அம் அச்சுதன் ஆஃப் கிரேட் 1. டுடே ஐ அம் கோயிங் டு ஹியர் டு சே எ போயம் அபௌட் எ பெட். மை லிட்டில் பப்பி. ஐ ஹேவ் எ லிட்டில் பப்பி, சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் ஸ்மால். ஹி ரன்ஸ் அரவுண்ட் த கிரீன் கார்டன் அண்ட் பிளேஸ் வித் ஹிஸ் பிரைட் ரெட் பால். He watches tiny fluffy tail and jumps up high with glee. He licks my hands so gently and smiles so big at me. He follows me to school gate and waits for me each day. When I come back home from school, we happily run and play. He sleeps beside my pillow, all cozy, warm and tight. I hug my little puppy close and kiss him every night. I love my little puppy. He is my best friend too. He fills my heart with happiness and I know he loves me too. Thank you.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில சேவ் த ட்ரீ போயம் சொல்ல போறது மாணவர் தஸ்வின்.
2: ஹலோ ஆல், ஐ அம் தஸ்வின் ஆஃப் கிரேட் 1. ஐ அம் ஹியர் டு சே எ போயம் அபௌட் த ட்ரீ. சேவ் த ட்ரீஸ். Trees are tall and trees are green, the prettiest sight I have ever seen. They give a shade on sunny days and fresh clean air in many ways. Birds make nests upon the tree, squirrels climb so happily. Trees give fruits for us to eat, mangoes, apples, juicy sweet. Let us plant a tree today, water it, watch it grow. Save the trees, let's all agree. Trees are friend to you and me, thank you.
0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ரெயின்போ ரைம்ஸ் யார் பாட போறாங்கன்னு கேட்டுடலாம் வாங்க.
3: Hi everyone, I'm Streamland of grade 1. Today I'm here to say a poem rainbow. Red and orange in the sky, hello shining up so high. Green and blue so bright and clear, purple too is shining near. After rain it comes to play, then it slowly fades away. Like a smile across the sky, so colorful and high. I look up and clap my hands, I it arches over land. Rainbow, rainbow, stay with me. You are so pretty to see. Thank you.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா மாணவி திதிக்ஷா அழகா ஒரு ரைம்ஸ் பாட போறாங்க. வாங்க என்ன ரைம்ஸ்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: Hello, I'm Titiksha from LKGD section. I'm studying Vidyam Rajendran School. I'm going to sing a song. Hop a little, jump a little, hop a little, jump.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததான் ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி சகஸ்ரா.
1: Good morning everybody, my name is Sahasra from LKGD. I am from Ivyam Rajendran school. I am going to sing a song, See you again.

0: Jellyfish. See you soon. Big baboon. Out the door. Dinosaur. Take care. Bola band. Say goodbye. Butterfly. Thank you.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஷிப் ரைம்ஸ் பாட போறது மாணவி ஆதிரா.
2: குட் மார்னிங் எவ்ரிவன், மை நேம் இஸ் ஆதிரா. ஐ அம் ஸ்டடிங் இன் எல்கேஜி சி6. டுடே சிங்கபோர் ஷிப்.

0: டீப் டீப் தேங்க்யூ.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இனி ரைம்ஸ் பாட வந்திருக்கிறது மாணவி நிலா மித்ரா.
0: மை நேம் இஸ் நிலா மித்ரா from LKG C section. Today I'm going to sing a rhyme about

0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் ரொம்ப அழகா தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திட்டு வராங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு மாணவி ரைம்ஸ் பாட வந்திருக்காங்க. வாங்க, யாரு என்ன ரைம்ஸ் பாட போறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: Good morning everyone, I am Riduna from LKGA. Today I am going to sing about what do you like to do, what do you like to do, what do you like to do. I like to run, I like to run, I like

0: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒன் ஃபிங்கர் ரைம்ஸ் சொல்ல போறது மாணவி ஹன்சிகா.
1: குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ அம் ஹன்சிகா ஸ்டடி எல்கேஜி. ஐ அம் கோயிங் டு சிங் ஒன் ஃபிங்கர் சாங். ஒன் ஃபிங்கர்

0: கிராஸ் ஃபைவ் ஃபிங்கர் கிளாப் கிளாப் கிளாப். தேங்க்யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா டெடி பியர் சாங் பாட போறது மாணவி ஸ்ரீஷா.
2: குட் மார்னிங் எவ்ரிவன், ஐ அம் ஸ்ரீஷா. ஐ அம் கோயிங் டு சிங் டெடி பியர் சாங். டெடி பியர் டெடி பியர் டர்ன் அரவுண்ட், டெடி பியர் டெடி பியர் டச் தி கிரவுண்ட், டெடி பியர் டெடி பியர் பாலிஷ் யுவர் ஷூஸ், டெடி பியர் டெடி பியர் ஆஃப் டு ஸ்கூல். தேங்க் யூ.
1: குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கூஸ் சாங் பாட வந்திருக்கிறது மாணவர் வெற்றி.
0: ஹாய், குட் மார்னிங், ஐ அம் வெற்றி. ஐ அம் கோயிங் டு சிங் கூஸ் சாங். குசி குசி கேண்டர், வேர் ஷால் ஐ வாண்டர், அப் ஸ்டேஷன் டவுன் ஸ்டேஸ் இன் மை லேடி சேம்பர், தேர் ஆர் மேன் ஆல் மே ஹூடன் சேஸ் பிரேஸ், அடுக்கிங் மை லவ் அகேன் த்ரோயிங் அண்டர் ஸ்டெப். தேங்க் யூ.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு மாணவர் கதையின் மூலம் திருக்குறள் கருத்துக்களை சொல்ல போறாங்க. அந்த மாணவர் யாரு, என்ன கதைன்னு கேட்டுடலாமா?
3: அனைவருக்கும் வணக்கம், என் பெயர் ஹரிருதி, நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதையின் மூலம் திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வந்துள்ளேன். ஒரு பெரிய மரத்தில் ஒரு குட்டி அணில் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் பலமான காற்று வீசியது, அணில் கீழே விழுந்தது. அப்போது ஒரு சிறுவன் அதை பார்த்து மெதுவாக எடுத்து பாதுகாப்பான இடத்தில் வைத்தான். அணில் காயமாறி மீண்டும் மரத்தில் ஏறியது. சில நாட்கள் கழித்து அந்த சிறுவன் காட்டில் வழி தவறி விட்டான். அணில் மரத்தின் மேலிருந்து அவனை பார்த்தது. அது குரல் கொடுத்து அவன் வீட்டின் திசையை காட்டியது. சிறுவன் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினான். அப்பொழுது அவன் மனதில் நினைத்தான், நான் செய்த உதவியை மானில் மறக்கவில்லை. இக்கதையிலிருந்து நாமும் பிற செய்த உதவியை என்றும் மறக்க கூடாது. நன்றி உணர்வு மிக முக்கியம் என்பதை, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. அதாவது யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதை ஒருபோதும் மறக்க கூடாது, யாராவது கெட்டது செய்தால் அதை உடனே மறந்துவிட வேண்டும். குட்டி அணில் சிறுவன் செய்த உதவியை மறக்கவில்லை, அதனால் தான் பின்னர் அவனுக்கு உதவி செய்தது. இந்த கதையில் உள்ள குட்டி அணிலை போல நாமும் பிறர் நன்றி மறவாமல் இருப்போம். நன்றி.
1: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் நிறைவாக கதையின் மூலம் திருக்குறளை விளக்க வந்திருக்கிறது மாணவ

0: விக்ரம் சர்வஜன் என்ன கதை சொல்ல போறாருன்னு கேட்டுலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் விக்ரம் சர்வஜன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒரு கதையின் மூலம் திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வந்துள்ளேன். ஒரு நாள் மகேஷ் மற்றும் சுரேஷ் இருவரும் விளையாடி கொண்டிருந்தார்கள். சுரேஷ் மகேஷின் பந்தை எல்லை தாண்டி அடித்தான். மகேஷுக்கு கோபம் வந்தது, ஆனால் அமைதியாக இருந்தான். மீண்டும் அப்படியே அடித்தான், அவனுக்கு கோபம் வந்தது. அப்போது அவன் அம்மா சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. கோபம் வரும் போதும் நல்ல வார்த்தைகள் பேசு, அதனால் அவன் கோபம் படாமல் பரவாயில்லை, பந்தை எல்லை தாண்டாமல் போட்டு மீண்டும் விளையாடலாம் என்றான். இருவரும் சந்தோஷமாக விளையாடினார்கள். இக்கதையில் இருந்து நாமும் மகேஷை போல எப்பொழுதும் இனிய வார்த்தைகள் பேச வேண்டும். நல்ல சொற்கள் நட்பையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும். இந்நீதி கூறிய குரல் இனிய உளவாக இன்னாறு கூறல் கனியிருப்ப காய்கவன் தட்டு. அதாவது இனிய சொற்கள் பல இருக்க கடுமையாக சொற்களை பேசுவது பழங்களை உண்ணாமல் காயை உண்பது போலாகும். இந்த கதையில் உள்ள மகேஷை போல நாமும் இனிய வார்த்தைகள் பேசுவோம். நன்றி.
0: இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை இதயம் ராஜேந்திரன் பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்தோம். நிறைவு பெற்றது குட்டிஸ் நேரம். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். முருகனின் அருளோடு முதல் பாடல் கேட்டு ரசிக்கலாமா?
2: முருகா சாரண கந்தப்பா.

பழமு விரிச்சோலாக எல்லாம் பழமாக நிப்ப வர, பழமு விரிச்சோலாக எல்லாம் பழமாக நிப்ப வர, வல்லையா மனமு

தாயம் குலத்து மாறி தாலி வாரம் கொடுப்பவனா, தாயம் குலத்து மாறி தாலி வாரம் கொடுப்பவன்.

கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இதுவரை திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காந்தி நகரைச் சேர்ந்த என் ராஜம்மாள் மற்றும் குழுவினர் வழங்கிய நாட்டுப்புற பாடல்கள் கேட்டோம்.

0: பெறுகிறது. கிராமிய தென்றல் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது.
1: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

நேரம் 6 மணி. ஆகாஷவாணி. இனி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7 மணிக்கு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள், எழுதியவர் இ கதிரவன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை. பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவர்களின் உரை. 8:05 திரைகானம். 10:00 ரவி வசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, டெல்லி அஞ்சல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு. எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 8 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00 திரைகானம். 9:00 அரங்கிசை. சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு. பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. முதல் பகுதி. 2:15 திரைகானம். 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவனி அவர்கள். 2:55 வானிலை. 5:30 திரைகானம். 6:10

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள். 7:25 பனை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 8 பகுதி. அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் மேலாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 கோவிந்தா பட்டாபிஷேகம் மீசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 79%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 61%. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: need for self-reliance in shipbuilding, ship repair and related maritime sectors, describing it as vital to the country's security. He said that India is capable of becoming a global shipbuilding hub. Defence Minister was addressing the gathering after laying the foundation stone for five expansion projects of the Garden Reach Shipbuilders and Engineers and Yantra India Limited, worth approximately 3,400 crore rupees in Kolkata. Indian Council of Medical Research, ICMR, has clarified that no new strain of H1N1 has been identified and there is no cause for panic. The influenza strains currently circulating also well matched with the vaccine strains recommended for the Northern Hemisphere. According to senior scientists at the ICMR, these viruses have been in circulation since the year 2025. Delhi police has clarified that no permission has been granted to any individual organization for holding protest or gathering at the Jantar Mantar today. He said that various videos and posts have been circulated calling upon people to gather and assemble on the issue of reservation reforms. In a social media post, police said that prohibitory orders are already enforced in New Delhi district. The BRICS sports ministers meeting concluded at Visakhapatnam in Andhra Pradesh with unanimous adoption of the sports joint declaration. The declaration reaffirms the commitment of the member countries to strengthen cooperation in sport through dialogue, mutual respect and inclusiveness. Addressing the gathering, Union Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandavia called for building a BRICS sporting partnership with practical and sustained cooperation. In men's cricket, India with 300 for 5 in the first innings against host Sri Lanka at stumps on day one of the second and final test in Colombo. Devdutt Padikkal continued his impressive form, scoring his second consecutive test century. He made 117 of 193 balls. Earlier, India won the toss and opted to bat. India won the first test by 165 runs and currently lead the two-match series 1-0. In the FIH Hockey World Cup, the Indian women's team will take on Australia tonight. India must win this match to stay in contention for a semi-final berth. The Pool E match will begin at 10:30 p.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
3: மலைநாடு உடையாராகிய திருக்கோவலூர் மலையமான் தன் பேரன் ஆதித்த கரிகாலனிடம், அவன் பிறந்தபோது அவருடைய அரண்மனையிலே திருக்கோவலூரிலே நடந்த கொண்டாட்டங்களை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார்.
4: அந்த சமயம் உன்னுடைய கொள்ளுப்பாட்டனாராகிய பராந்தக சக்கரவர்த்தியே திருக்கோவலூருக்கு வந்திருந்தார். உன் பெரிய பாட்டனார் கண்டராதித்தரும் உன் தந்தை சுந்தர சோழரும் வந்திருந்தார்கள். ஆண் குழந்தை பிறந்த செய்தி அறிந்ததும் அவர்கள் அனைவரும் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. சோழ குலத்தை விளங்க வைப்பதற்காக நீ பிறந்து விட்டாய் என்று குதூகலம் அடைந்தார்கள். உன் பாட்டனின் மூத்த தமையன்மார்களுக்கு அதுவரையில் சந்ததி இல்லை. அரிஞ்சயனுக்கும் உன் தகப்பன் ஒரே மகனாக விளங்கினான். அவன் உன் பிராயத்தில் மன்மதனை ஒத்த அழகுடன் விளங்கினான். சோழ குலத்திலோ அல்லது தமிழகத்து சிற்றரசர்கள் வம்சத்திலோ அவ்வளவு அழகுடைய பிள்ளையை யாரும் அதற்கு முன் கண்டதில்லை. இதனால் உன் தந்தைக்கு சில சங்கடங்களும் நேர்ந்தன. குடும்பத்தார் அனைவருக்கும் அவன் செல்ல பிள்ளையாக இருந்தான். அரண்மனை பெண்டிர்கள் அவனுக்கு பெண் வேடம் போட்டு பார்த்து மகிழ்ந்தார்கள். இவன் மட்டும் பெண்ணாய் பிறந்திருந்தால் என்று பேசி பேசி பூரித்தார்கள். உன் தந்தைக்கு தங்கள் பெண்ணை கொடுப்பதற்கு இலங்கை முதல் விந்திய பர்வதம் வரையில் உள்ள மன்னாதி மன்னர்களும் சிற்றரசர்களும் தவம் கிடந்தார்கள். அர்ஜுனனையும் மன்மதனையும் நிகர்த்த அழகன் அவன் என்பதுடன் சோழ சிங்காதனத்துக்கு உரியவன் என்ற எண்ணத்தினாலும் அவ்வளவு ஆர்வத்துடன் இருந்தார்கள். உன் தந்தையை மருமகனாக பெறும் பேறு கடைசியில் எனக்கு கிடைத்தது. எங்கள் வம்சத்தில் நாங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மேனி அழகுக்கு பெயர் போனவர்கள் அல்ல. ஆண் பிள்ளைகள் உடம்பில் எத்தனைக்கெத்தனை போர்க்காயங்களை பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அழகுடையவர்களாக எண்ணிக்கொள்வோம். எங்கள் குலத்து பெண்களுக்கு கற்பும் குணமும் தான் அழகும் ஆபரணமும். உன் தந்தைக்கு என் மகளை கல்யாணம் செய்வதென்று தீர்மானி

விழித்தபோது மலையமா நாடு முழுதும் அல்லோல கல்லோலப்பட்டது. அவ்வளவுக்கு தமிழகத்து சிற்றரசர்கள் எல்லோரும் அசூயை கொண்டார்கள். அதை நான் பொருட்படுத்தவில்லை. மூன்று உலகம் பிரமிக்கும்படியாக உன் பெற்றோர்களின் திருமணம் தஞ்சையில் நடந்தது என்றாலும் அப்போது நடந்த கொண்டாட்டத்தை காட்டிலும் நீ பிறந்தபோது திருக்கோவலூரில் நடந்த கொண்டாட்டம்தான் அதிக குதூகலமாயிருந்தது. உனக்கு என்ன பெயர் வைப்பது என்பது பற்றி குதூகலமான சர்ச்சை நடந்தது. சிலர் உன் குலத்து முன்னோரில் மிக புகழ் பெற்ற கரிகால் வளவன் பெயரை இட வேண்டும் என்றார்கள். நானும் இன்னும் சிலரும் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினோம். கடைசியில் இரண்டையும் சேர்த்து ஆதித்த கரிகாலன் என்று உனக்கு நாமகரணம் செய்தார்கள். தூபார் ஆதித்தா, திருநாவலூரின் கோவில் சிகரம் தெரிகிறது. நம்பி ஆரூர் சுந்தரமூர்த்தி அடிகள் பிறந்த ஸ்தலம் அது. அங்கே இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் பெரிய பாட்டனார் ராஜாதித்ய சோழர் முகாம் செய்திருந்தார். கதைகளிலும் காவியங்களிலும் வரும் எத்தனையோ வீரர்களை பற்றி கேட்டறிந்திருக்கிறேன். இந்த வீர தமிழகத்தில் எவ்வளவோ வீரர்களை பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ராஜாதித்தரை போன்ற இன்னொரு வீரரை பார்த்ததுமில்லை, கேட்டதுமில்லை. போர்க்களத்தில் அவர் போர் செய்வதை பார்த்தவர்கள் யாராயிருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவார்கள். ஒரு மாபெரும் சைன்யத்தை திரட்டி கொண்டு வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்ல அவர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இரட்டை மண்டலத்து அரசனாகிய கன்னர தேவனை முறியடித்து மானியகேடம் என்னும் அவனுடைய தலைநகரை தரைமட்டமாக்க வேண்டும் என்று அவர் உறுதி கொண்டிருந்தார். முன்னொரு காலத்தில் பல்லவ குலத்து மாமல்ல சக்கரவர்த்தி வாதாபி நகரை அழித்தது போல மானிய கேட நகரை அடியோடு அழித்தால்தான் இரட்டை மண்டலத்தாரின் கொட்டமடங்கும் என்றும் தானும் மாமல்லரைப் போல புகழ் பெறலாம் என்றும் ராஜாதித்யர் எண்ணினார். அதற்கு வேண்டிய மாபெரும் சைன்யத்தை திரட்டுவதென்றால் லேசான காரியமா? மாமல்லர் 7 வருஷ காலம் படை திரட்டியதாக சொல்லுவார்கள். அவ்வளவு காலம் தனக்கு வேண்டியதில்லை என்றும் 3 அல்லது 4 ஆண்டுகள் போதும் என்றும் ராஜாதித்யர் கூறினார். படை திரட்டி சேர்ப்பதற்கும் திரட்டிய படைகளுக்கு போர் பயிற்சி தருவதற்கும் தகுந்த பிரதேசம் இந்த கெடில மாற்றுக்கும் தென்பண்டை நதிக்கும் இடைப்பட்ட நாடுதான் என்று தேர்ந்தெடுத்தார் ஆதித்தா. அந்த நாளில் இந்த 2 நதிகளுக்கும் இடையிலே உள்ள பிரதேசத்தை நீர் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. அந்த காட்சிகளை பார்த்தவர்களோ உயிருள்ள வரையில் அதை மறக்க மாட்டார்கள். திருநாவலூரில் ராஜாதித்யர் 30,000 வீரர்களுடன் தங்கியிருந்தார். பெண்ணை ஆற்றங்கரையில் முடியூரில் சேரநாட்டு சிற்றரசன் வெள்ளன்குமாரன் 20,000 வீரர்களுடன் முகாம் செய்திருந்தான். உன் பாட்டன் அரிஞ்சயன் என்னுடன் திருக்கோவலூரில் இருந்தான். நானும் அரிஞ்சயன் இருவரும் 50,000 வீரர்களை ஆயத்தம் செய்தோம். இன்னும் கொடும்பாளூர் பெரிய வேளான் இன்று சோழ நாட்டுக்கு சனியனாக முளைத்திருக்கும் பழுவேட்டரையன், கடம்பூர் சம்புவரையன் இந்த திருமுனைப்பாடி நாட்டின் சிற்றரசனாக முனையதரையன், மழநாட்டு மழவரையன், குன்றத்தூர் கிழான், வைதும்பராயன் முதலியவர்கள் தத்தம் படைகளுடன் இந்த 2 நதிகளுக்கும் இடையில் தங்கியிருந்தார்கள். யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் தெரிந்த கைகோளரின் 3 கைப்படைகளும் இங்கே முகாம் போட்டிருந்தன. இப்படி தங்கியிருந்த படைகளுக்குள்ளே அடிக்கடி பயிற்சி போர்கள் நடக்கும். யானைகளோடு யானைகள் மோதும் போது பூகம்பம் வந்துவிட்டதாக தோன்றும். குதிரைப்படைகளின் அணிவகுப்புகள் வேல் பிடித்த வீரர்களுடன் பாய்ந்து செல்லுங்கால் எழும் சத்தம் பிரளயகால சமுத்திரம் பொங்கி வருவது போல இருக்கும். வீரர்கள் வில்லுகளிலிருந்து அம்புகள் விட்டு பழகிக் கொள்ளும் போது அந்த சரமாரியினால் வானமே மறைந்துவிடும். எதிரி படைகளை தாக்குவதற்காக 1,000 வீரர்கள் நாவலோ நாவல் என்று ஏக காலத்தில் கர்ஜித்துக் கொண்டு கிளம்பி பாயும் போது உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டதாகவே தோன்றும். இதையெல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்கு திரள் திரளாக ஜனங்கள் வருவார்கள். இந்த திருமுனைப்பாடி நாட்டிலும் நடுநாட்டிலும் உள்ள ஜனங்கள் மிக நல்லவர்கள், அதோடு வீரம் மிகுந்தவர்கள். இங்கே படை திரண்டிருந்த போது அவர்களுடைய விவசாயத்துக்கு பெரும் குந்தகங்கள் நேர்ந்தன. அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இத்தகைய மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காகவே ராஜாதித்யர் அந்த 2 நாட்டிலும் பல ஏரிகள் தோ

0: கொண்டு விட்டார். கொள்ளிடத்திலிருந்து புதிய ஆறு வெட்டி கொண்டு வந்து வீரநாராயணபுரத்து ஏரியில் நிரப்புவதற்கும் ஏற்பாடு செய்தார். ஆதித்தா, அந்த ஏரியின் வளத்தினால் பெருநன்மை அடைந்தவன் கடம்பூர் சம்புவரையன். அவன் அன்றைக்கு ராஜாதித்தரின் அடிபணிந்து நின்ற நிலையையும் இன்று அடைந்திருக்கும் செல்வச் செருக்கையும் ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு பெரு வியப்பு உண்டாகிறது.
1: ஆதித்த கரிகாலன் குறுக்கிட்டு,
0: தாத்தா, சம்புவரையர் செருக்கை பற்றி தங்களுக்கு என்ன கவலை? தக்கோலத்தில் நடந்த யுத்தத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கெழிலக்கரையில் திரட்டிய மாபெரும் சைன்யம் எப்போது இங்கிருந்து புறப்பட்டது? அவ்வளவு முன்னேற்பாடுகள் செய்திருந்தும் என் பெரிய பாட்டனார் அவ்வளவு பெரிய மகாவீரராயிருந்தும் ஏன் நம் படைகள் தக்கோலத்தில் தோல்வியுற்றன? தாங்களும் அந்த போரில் கலந்து போரிட்டவரல்லவா? ஆகையால் நேரில் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீர்களே என்றான்.
2: ஆம், நானும் அந்த போர்க்களத்தில் இருந்தேன். அதை பற்றித்தான் உனக்கு சொல்லப் போகிறேன். ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்கு சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாகச் செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும் படையுடன் கன்னரதேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகரமீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயுவேக மனோவேகமாக ஓடி வந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: சக்கரவர்த்தி சுந்தர சோழரின் மாமனாரும் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலனின் பாட்டனாருமான மலைமானுக்கு ஆடி 18 கடம்பூர்ல நடந்த விருந்துக்கு அழைப்பு இல்லை. அதிலேயே சந்தேகம் முளைச்சிட்டது அவருக்கு. நள்ளிரவு சதி கூட்டத்தில் கலந்துகிட்டு ஊர் திரும்பின குன்றத்தூர் கிழார வழியில மடக்கி நடந்ததையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது நினைவிருக்கும். உனக்கும் உன் தம்பிக்கும் ராஜ்ய உரிமை இல்லைன்னு செஞ்சுட்டு மதுராந்தகனை சிம்மாசனத்தில் ஏற்ற எண்ணி இருக்காங்க. இதை பேரனிடம் சொன்னவர் சற்றைக்கெல்லாம் ஆவேசம் கொண்டு, என் உடம்புல உயிர் இருக்கும் வரை இந்த சோழராஜ்யம் உன்னை விட்டு போக விடேன்னு கர்ஜித்ததையும் கேட்டோம். இந்த கட்டத்தில் மறுபடியும் தனக்கு முறையான அழைப்பு இல்லாததால ஏதேதோ சந்தேகங்கள் புரே புறையா வந்திருக்கும் அந்த வீரக்கிழவருக்கு. எனவே பேரனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் ஆரம்பிச்சு அவனுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரின் வீர வரலாற்றின் உச்சகட்டம் வரை வந்துட்டார். சுத்தி வளைச்சு பெரிய பீடிகை தான் விந்திய பர்வத்தம். ஏறத்தாழ நாட்டின் மத்திய பகுதியில் மேற்கே இருந்து கிழக்காக சுமார் 1100 கிலோமீட்டர் நீளம் பரவி இருக்கிற மலைத்தொடர். உஜ்ஜயினி இதன் வடக்கே உள்ள நகரம். இதுக்கு தெற்கே நர்மதை நதி. நர்மதைக்கு தென்பகுதியில் சாத்பூரா மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது. அதன் தெற்கு பகுதியில் தப்தி அல்லது தாபி நதி. பெரும்பாலும் அனைத்து நதிகளும் மேற்கிலிருந்து கிழக்கு ஓடும்போது நர்மதியும் தப்தியும் கிழக்கிலிருந்து மேற்கா ஓடுவது குறிப்பிடத்தக்கது. முடியூர் கல்வெட்டு தொடர் முடியூர் நாட்டு கிராமம். திருக்கோவலூருக்கு கிழக்கே ஏறத்தாழ 20 கிலோமீட்டர், திருநாமநல்லூர் என்கிற திருநாவலூருக்கு வடகிழக்கே சுமார் 18 கிலோமீட்டர். கோவில் திருமுண்டீஸ்வரம். வெள்ளன் குமரன் சேரநாட்டு சிற்றரசன், ராஜசேகரன் என்பவனின் மகன். மலைநாடுன்னு சொல்லப்படுற சேரநாட்டின் வள்ளுவ நாடு என்கிற பகுதியில் திருநந்திக்கரை புத்தூரில் பிறந்தவன். பொதுவாக சேர மன்னர்

0: சோழர்களோட நட்பு பூண்டு வந்திருக்காங்க. மகோதயபுரம் என்னும் கொடுங்கோலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்ச மன்னர்களில் தானு ரவிவர்மன், ராஜாதித்தனின் பாட்டனார், முதலாம் ஆதித்த சோழனுக்கு உற்ற நண்பன். ரெண்டு நாடுகளுக்கு இடையே வாணிபம் பெருக அமைக்கப்பட்ட ராஜகேசரி பெருவழி என்கிற வணிக பாதை இந்த நட்புக்கு நல்ல சான்று. பரகேசரி விஜயாலயனின் மகன் ராஜகேசரி ஆதித்தன் என்பது நினைவிருக்கும். சரமாரி இந்த தொடருக்கு பொருள் அம்பு மழை. குந்தகங்கை இடைஞ்சல்கள் இடையூறுகள் இதையெல்லாம் குறிக்கும். சரி, பயிற்சி போர் அப்படி நிஜ போர் மிலாடுடையாரையே தொடர்ந்து சொல்ல கேட்போம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரை இசை பாடலாக உத்தம புத்திரன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.
3: அன்பே அமுதே.

0: திரை இசைப்பாடல் கேட்டும் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க, ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க. ஆனா அந்த ஜிம்மிக்கு
2: ஓ போறியா
1: இல்ல ஊசி போடவா?
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தவேக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர் கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
6: நீங்க மக்கள் சேவையை செய்வதற்கு அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. அப்பதான் அவங்க மக்களை போய் சந்திக்க முடியும், அவங்களுக்கு தேவையான விஷயத்தை. ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதியில எல்லாம் போய் அமைச்சர்கள்ட்ட கொடுத்து, இப்ப பஸ் வேணும், எங்களுக்கு ஃபேக்டரி வேணும், எங்களுக்கு இங்க தூர்வாரணும், இங்க பாலம் கட்டணும், இங்க ரோடு போடணும்னா அவங்க தொகுதி முழுசும் போய் பார்த்தாதான் போன புரியும். ஜெயிச்சதோட சரி எல்லாம்.

0: எம்எல்ஏ. இப்ப நம்ம வந்து நிக்கிற கிராமத்துக்கு இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, எந்த அமைச்சர் வந்தது கிடையாது. அதான் பஸ்ஸும் வரல. கண்டிப்பா அவங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிறதுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இது வந்து எங்களுடைய கட்சிக்காக செய்யல, விசிகா எம்எல்ஏ வந்து கேட்டிருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க போய் தொகுதிக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க தெரியும். அவங்க போய் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களை வேற யாருனாலும் நிறைவேற்ற முடியும். எம்எல்ஏ போய் தொகுதி முழுசும் போனாதான் அவங்க வந்து போய் அந்த அமைச்சருக்கோ யாருக்கோ கவனத்தை கொண்டு போக முடியும்.
1: தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் 1க்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர்ச்சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிஜிட்டல் கைது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் திரு சரவணன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்.
2: உங்களுடைய போன்ல வீடியோ கால்ல யூனிஃபார்ம்ல யாராவது வந்து தோன்றி உங்களுடைய ஆதார் அல்லது மொபைல் நம்பர் தவறான உபயோகத்திற்கு பயன்பட்டிருக்கு, அல்லது போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்துக்கு வந்து பயன்பட்டிருக்கு, அதனால நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது போன்ற யாரும் உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, அது ஒரு மோசடி கும்பல் இருந்து வரக்கூடிய கால் அப்படிங்கிறது தான். ஏன்னா காவல்துறையில டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையே வந்து கிடையாது. அது போல எதனும் ஒரு கால் வந்தா உடனடியாக நீங்க அதை வந்து கட் பண்ணிடுங்க. 1-9-3 சைபர் அப்படிங்கக்கூடிய 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு நீங்க வந்து உடனடியாக புகார் பண்ணலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலையும் புகார் பண்ணலாம். டிஜிட்டல் அரசு அப்படிங்கக்கூடிய வார்த்தையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எந்த உதவினாலும் செய்யறதுக்கு காவல்துறை தயாராக இருக்கு.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு

0: இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தானை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திருமதி ஜெகதீஸ்வரி இன்று நெல்லையில் தொடங்கி வைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகத்தில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வியாழக்கிழமை தோறும் சின்ன வெங்காயம் ஏலம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சரண்யா அரி அறிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 2000-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் சேதமடைந்தன. நாகை மாவட்டம் அகஸ்தியம் பள்ளியில் உள்ள பக்தர்குளம் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தொடர்ந்து 8வது நாளாக பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 18-21, 21-18, 18-15 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் லீ யுன் கியூவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி முழுமைக்கும் சென்று மக்கள் பணியாற்றுவதற்கு ஏதுவாக கார் வழங்கப்படுவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் மழையினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் நெகி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரங்கள்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
8: நிறுத்து, அசல் நோட்டோட ஏன் விளையாடுற
9: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
8: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
10: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
9: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
8: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸா பாட்டி தரலாம்.
10: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
2: நேரம் இப்பொழுது 6:42. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ். மனதில் நின்றவை ஒலிக்க வரும் பாடல் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக சுஜாதா குரலில்

நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ஹரிஹரன் மகாநதி சோபனா குரல்களில் கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி தொடர்வது சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.
1: தமிழக சட்டப்பேரவையில் இந்த வாரம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி எண் 110 கீழ் வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளும் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற காரசார விவாதங்களும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்த வாரம் திங்கட்கிழமையன்று விதி எண் 110 கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், கூட்டுறவு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வாங்கியவர்களுக்கு 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார். மேலும் 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இதன் மூலம் அரசுக்கு சுமார் 9,533 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பேரவையில் அன்றைய தினம் வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது நடைபெற்ற விவாதங்களுக்கு பதிலளித்த அத்துறைக்கான அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ஆங்கிலேயர் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நில வரி வசூல் ரத்து செய்யப்படுவதாகவும், 20 லட்சம் குடும்பங்களுக்கு பட்டா வழங்குவதற்குரிய சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தும் என்றும் கூறினார். கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், நில அளவை சேவைகளை உடனே வழங்கும் வகையில் களப்பணியாளர்களுக்கு பூகோள நிலைக்கலன் கருவிகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த ஆட்சி அமைந்த 100 நாட்களில் பட்டாக்கள் கேட்டு மனு செய்த 676 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையும் திங்களன்று தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பதிலளித்து பேசினார். தொலைதூர கிராம மக்களுக்கு உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் வகையில் 5 மையங்கள் மற்றும் 200 இணைப்பு மையங்கள் தொடங்கப்பட்டு அது 5 ஆண்டுகளில் 1,000 மையங்களாக விரிவடையும் வகையில் தொலை மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 100 நாட்களில் மாநில அரசு மருத்துவத்துறையில் பல்வேறு சாதனைகள் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1,393 சுகாதார ஆய்வாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், எந்த பரிந்துரையும் இல்லாமல் வெளிப்படையாக ஆன்லைன் மூலம் கவுன்சிலிங் செய்து பணி மாறுதல் மற்றும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவு செய்ததற்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துக் கொண்டார். செவ்வாய்க்கிழமையன்று சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை, மனித வளத்துறை ஆகிய முக்கிய துறைகளுக்கான மானிய கோரிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதங்கள் நடைபெற்றன. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி இடையே கடல்வழி பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்களை உருவாக்க தமிழ்நாடு நெடுஞ்சாலை பெருந்திட்டம் 2036 தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2036 ஒலிம்பிக் போட்டிகளை இலக்காக கொண்டு 8 முதல் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்களை அடையாளம் கண்டு

எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களாக உருவாக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய திறன் கண்டறிதல் பிரிவு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் நவீனமயமாக்கப்பட்டு குளிர்சாதன வசதிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். அன்றைய தினம் நடைபெற்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய நிதித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்தார். கர்நாடக மாநில வனத்துறையால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பங்கேற்ற அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் இதன் மீது சிபிஐ விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதுதொடர்பாக மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறினார். கர்நாடக மாநில அரசு மாஜிஸ்ட்ரேட் தலைமையிலான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும், அவர்களின் அறிக்கை கிடைத்த பிறகு துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நிவாரணம் வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த விவாதத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், தமிழக வனத்துறை சார்பிலும் அங்கு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்து அந்த திட்டத்திற்கு பெருந்தலைவர் காமராஜர் பெயர் வைத்தது பொருத்தமானதுதான் என்று அமைச்சர் திரு ராஜ்மோகன் இதுதொடர்பாக அன்று நடைபெற்ற விவாதத்தின் போது தெரிவித்தார். புதன்கிழமையன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூர் பகுதியில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதி கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி முழுவதும் சென்று மக்களின் குறைகளை கேட்பதற்கு வசதியாக 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்றும், அதற்கான எரிபொருள் பராமரிப்பு செலவுகளுக்காக மாதம் 75,000 ரூபாய் வாகனப்படியாகவும், உதவியாளர் ஒருவரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் 25,000 ரூபாய் உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் வெளிநாட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு அனுமதிக்காததை ஆட்சேபித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதனன்று பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்ற போது குறுக்கிட்டு பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த், மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம், இந்த பிரச்சினையை பொறுத்தவரை எதற்கும் யாருக்கும் பயப்பட மாட்டோம் என்றும் கூறினார். பேரவையில் அன்றைய தினம் காவிரி நதிநீர் பிரச்சினை, மேகதாது பிரச்சினை குறித்தும் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் காரசாரமான கருத்து மோதலில் ஈடுபட்டனர். அரசியல் ரீதியான சில சூடான விமர்சனங்கள் வந்தபோது பேரவையில் சிறிது நேரம் அமளியும் கூச்சல் குழப்பமும் நிலவியது. இந்த விவாதத்தின் இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், காவிரி நதிநீர் பிரச்சினையை பொறுத்தவரையில் கர்நாடக மாநிலத்தில் அனைத்துக் கட்சிகளும் ஒருமித்த கருத்துடன் இருக்கிறார்கள். அங்கு யாரும் யாரையும் குற்றம் சாட்டி பேசுவதில்லை. இந்த பிரச்சினை நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் காலத்தில்தான் முடிய வேண்டும் என்பதுதான் இறைவன் சித்தம் என்று கருதுகிறேன். நிச்சயம் மக்கள் விரும்பும் நல்ல தீர்வு அது அமையும் என நம்புகிறேன் என்று கூறினார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனம் வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சருக்கு ஒரு சில உறுப்பினர்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். அப்போது பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி குடியாத்தம் சிந்து, இந்த அறிவிப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறி, எம்ஜிஆர் நடித்த படகோட்டி திரைப்படத்தின் பாடலான கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார் என்ற பாடலை பாடிய போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பலமாக மேசையை தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அன்றைய தினம் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு ஐ பெரியசாமி, அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் பெயரை மாற்றியிருப்பதை சுட்டிக்காட்டி, சாமானிய மக்களும் சட்டப்பேரவையில் இடம்பெறுவதற்கு வழிகாட்டிய அண்ணாவின் பெயரை மாற்றியது வருத்தம் அளிப்பதாக கூறினார். கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் தொகுப்பூதிய ஆசிரியர்களின் ஊதியம் 25,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்தார். மண்ணின் கலைகளை மரபு மாறாமல் மேம்படுத்திட 2 இடங்களில் 2 கோடி ரூபாய் செலவில் கலை ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வியாழக்கிழமையன்று முதல் 1 மணி நேரத்திற்கு மேலாக உறுப்பினர்கள் கொடுத்திருந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பேரவையில் பதிவு செய்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாய்ப்பளித்தாா்.

0: பேரவை விதி 55 கீழ் சுமார் 400 மேற்பட்ட உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானங்கள் கொடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், 30 மேற்பட்ட உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். புதிய அரசு அமைந்து 100 ஆகிய பின்னரும் அவையில் கேள்வி நேரம் இடம்பெறாததை திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் சுட்டிக்காட்டியதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுதொடர்பாக துறை அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், விரைவில் கேள்விகளுக்கான பதில்கள் வந்ததும் அவை எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தின் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீதான துப்பாக்கிச்சூடு விவகாரம், நியாய விலை கடைகளில் வழங்கப்படும் அரிசி குறித்த காரசார விவாதம் ஆகியவை அன்றைய தினம் இடம்பெற்றன. இந்த வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமையன்று எண்ணூர் கொசஸ்தலையாற்றில் மீன்கள் செத்து கிடந்த விவகாரம், பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வதால் ஏற்படும் பிரச்சினை, முதலமைச்சர் அறிவித்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கார் தங்களுக்கு தேவையில்லை என திமுக தரப்பில் கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பான காரசார விவாதம் குறிப்பிடத்தக்கதாக அமைந்தன. மொத்தத்தில் இந்த வார அவை நடவடிக்கைகளில் முதலமைச்சரின் பல முக்கிய அறிவிப்புகளும், ஆரோக்கியமான விவாதங்களும், காரசாரமான கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
1: சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம் கேட்டோம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம் அவர்கள்.

0: நேரம் 7:10. தொடர்வது திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள். எழுதியவர் இ. கதிரவன் அவர்கள்.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கண்ணுடையான்பட்டி ஊராட்சியில் இந்திய அரசு மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு நலத்திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் திட்டங்களை தீட்டுவதை மட்டுமல்லாமல் கடைசி வரை பயனாளிகளுக்கு செல்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்றும், போதை ஒழிப்பு விழிப்புணர்வு, மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதாக காமராஜ் அவர்கள் பேட்டியளித்தார். தெற்காசிய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கை நாட்டின் கொழும்பு நகரில் நடைபெற்றது. இதில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தியா உள்ளிட்ட 7 தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்த 800 மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். கட்டா தனித்திறமை குமித்தே மற்றும் குழு கட்டா பிரிவில் போட்டிகள் நடைபெற்றதில் கட்டா பிரிவில் 49 வயதுக்கு உட்பட்ட வெட்ரான் பிரிவில் திருவரம்பூரை சேர்ந்த கராத்தே மாஸ்டர் பிரபாகரன் தங்கப்பதக்கமும், 10 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 6 வகுப்பு பயிலும் மாணவர் RT இசை வெண்கலப் பதக்கமும் வென்றார். 14 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் 9 வகுப்பு பயிலும் மாணவர் மோகன் வெண்கலப் பதக்கமும் வென்றார். பதக்கம் வென்று நாட்டிற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்த வீரர்கள் திருச்சி திரும்பிய நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் சால்வை அணித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சூழலை உருவாக்கும் நோக்கில் தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பிலான மாபெரும் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்வில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முதல்வரின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காணொலி வாயிலாக தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி TVS டூலெட் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் தயாள் தலைமை தாங்கி மாணவர்களுடன் இணைந்து போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரவீன் டோங்கரே, மாநகராட்சி ஆணையர் வீர் பிரதீப் சிங் மற்றும் பல்வேறு அரசு துறை அலுவலர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்களில் ஒன்றான திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்கு நாள்தோறும் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் திருக்கோயிலின் பாதுகாப்பு மற்றும் பக்தர்களின் அமைதியான தரிசனத்தை உறுதி செய்யும் வகையில் வரும் செப்டம்பர் 1 முதல் கோவில் வளாகத்திற்குள் பக்தர்கள் அலைபேசியை எடுத்து செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களின் அலைபேசிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள கோவில் நிர்வாகம் சார்பில் ₹5 கட்டணத்தில் 4 இடங்கள் சிறப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும், மாரியம்மனை தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பிறகு டோக்கனை காண்பித்து தங்களது அலைபேசிகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த உத்தரவை மீறி மறைமுகமாக அலைபேசியை கோவில் வளாகத்திற்குள் எடுத்து சென்றால் அவை உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் நிர்வாகம் எடுத்துள்ள இந்த பாதுகாப்பு மற்றும் நடவடிக்கைக்கு பக்தர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என கோவில் இணை ஆணையர் சூரிய பிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி

0: தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் 33வது ஆண்டு வாழை ஆராய்ச்சி மைய நிறுவன நாளில் காவேரி தங்கம், காவேரி நாடான் வாழைப்பழ ரகங்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. திருச்சியில் இயங்கி வரும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் 1993 ஆண்டு ஆகஸ்ட் 21 துவங்கப்பட்டது. கற்பக விருட்சிகமான கருதப்படும் வாழை சாகுபடியை ஊக்குவிக்கவும் புதிய யுக்திகள் மற்றும் விவசாயிகளுக்கான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வரும் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன தினம் மற்றும் விவசாயிகள் தின விழா தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் செல்வராஜன் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த விவசாயிகள் தின விழாவில் வாழையில் புதிய பரிமாணங்கள், வாழையின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், உரங்கள், அதிக பயன்பெறும் முறைகள், ஏற்றுமதிக்கான வழிமுறைகள், பூச்சி தாக்குதலிலிருந்து காத்தல் உள்ளிட்டவைகளை விளக்கும் வகையில் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. அதேபோன்று புதிதாக காவேரி தங்கம், காவேரி நாடான் என்ற இரு புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இக்கண்காட்சி மற்றும் வாழை விவசாய கருத்தரங்கில் ஏராளமான வாழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று எல்நினோ தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகள், தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பெற்றதுடன் கண்காட்சியில் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் இ கதிரவன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 10 மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும் இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள்

0: இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஒடிசாவில் தூய்மைப் பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர், தூய்மைப் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக்கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக்கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலை நிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு

0: மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதமடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துரு ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதமடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷவாணி பண்ணை செய்திகள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடைக்காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். நல்ல வெயில் நேரத்தில் மட்டும் இதனை செய்ய வேண்டும். புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலை வாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்ரியா, ராமலக்ஷ்மி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டைக்கோழி, சண்டைக்கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டை கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழு பூச்சிகள்

கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் அறிய உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள்.

இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: என்ன தேனு, ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்திய, இன்னும் போலையா நீ?
1: போலான்னு தான் இருந்தேன், ஆனா என்னோட இறால் பண்ணையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு.
0: இப்பதானே பண்ண குட்டை போட்டிருந்த? இல்ல நல்லதானே போயிட்டு இருந்துச்சு, இப்ப என்ன ஆச்சு?
1: ஒரு சில இறால்ல ஏதோ நோய் மாதிரி தென்படுது, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: தேனே, இறால் பண்ணையை பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது, உடனடியாக பிரச்சனையை சரி பண்ணணும். அதுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னா பெரிய இழப்பு ஏற்படும்.
1: நானே இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் செண்பகம், அதான் திக்கு தெரியாமல் தவிக்கிறேன்.
0: இதையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே நீ தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? சரி சரி, இப்போவும் ஒன்றும் குறைஞ்சி போயிடல, வா என் கூட.
1: எங்கன்னு சொல்லு முதல்ல, வான்னு மட்டும் சொல்கிற.
0: எல்லாம் உன்னோட பிரச்சனைக்கு தீர்வு தரதான், குறுக்க கேள்வி கேட்காம கூட மட்டும் வா, போதும்.
1: பிரச்சனை எனக்கு தானே, சரி சரி வரேன். செண்பகம், என்னை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை என்பது நோய்களில் ஏற்படுவதை தடுக்கவும், அவற்றை முறையாக கண்காணிக்கவும், மற்றும் அவசியமான சமயங்களில் திறம்பட கட்டுப்படுத்தும் ஒருங்கிணைந்த செயல்முறையாகும். இதன் மூலம் இறால்களின் உயிர் பிழைப்பை உறுதி செய்வதுடன் சீரான வளர்ச்சி, அதிக உற்பத்தி திறன் மற்றும் வளர்ச்சியின் பொருளாதார நிலையை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இறால்களுக்கு மீன்களுக்கு இருப்பது போலவே வலுவான நோய் எதிர்ப்பு திறன் கிடையாது. அதனால் இறால்கள் வந்து சுற்றுச்சூழலில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து பாதிப்படைகிறது. அதனால் நோய் வந்த பிறகு சிகிச்சை செய்வதை விட நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுப்பது மிகவும் முக்கியமானதாகும். திட்டமிட்ட நோய் மேலாண்மை நடைமுறைகளை கடைபிடிக்கும் போது இறப்பு விகிதம் கணிசமாக குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி வருமானம் அதிகரிக்கிறது. இதனால் குளங்களில் நம்ம பயன்படுத்துகிற மருந்துகள் மற்றும் இந்த வேதிப்பொருட்களின் அளவுக்கு மீறிய பயன்பாடு குறைக்கப்பட்டு இறால் வளர்ப்பு குளத்தின் சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கப்படுகிறது. எனவே நல்ல நீர்த்தரத்தை பராமரித்தல், தரமான மற்றும் நோய் இல்லாத இறால் குஞ்சிகளை தேர்வு செய்தல், குளத்தை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்தல் மற்றும் முறையான பராமரிப்பு கண்காணிப்பு

நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நம்ம இறால் வளர்ப்பில் வந்து நோய் மேலாண்மை செய்து நோய்கள் ஏற்படுவதை வந்து தடுக்கலாம். இதில் முதல்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா, குளத்தை தயார் செய்தல். இறால் வளர்ப்பு குளம் தயார் செய்வதல் என்பது இறால் வளர்ப்பில் நோய் தடுப்பதற்கான அடிப்படை மற்றும் மிக அவசியமான தொடக்க நிலையாகும். சரியான முறையில் குளத்தை தயார் செய்யும் போது நோய் கிருமிகளின் அளவு குறைக்கப்பட்டு மண் மற்றும் நீரின் தரம் மேம்படுத்தப்படுவதால் இறால்களின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு உகந்த சூழல் உருவாகிறது. முதல்ல குளத்தை முழுவதுமாக குளத்தின் அடியில் உள்ள மண் பிளவுகள் தோன்றும் வரை சூரிய ஒளியில் உலர்த்தப்பட வேண்டும். இம்முறை மூலம் மண்ணின் அடிப்பகுதியில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமிகளை அழிக்க உதவுகிறது. அதன் பின்னர் இறால் குளத்தை வந்து நம்ம வந்து உழுதல் செய்வதன் மூலம் அடியில் தேங்கியுள்ள கரிமப் பொருட்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நச்சுத்தன்மை குறைகிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம குளத்தில் உள்ள கருப்பு கலரில் இருக்கிற மண்ணையும் மற்ற கழிவுகளையும் குளத்திலிருந்து அகற்ற வேண்டும். மேலும் நம்ம குளத்தில் வந்து சுண்ணாம்பை பயன்படுத்தி குளத்தோட கார அமிலத்தன்மை, அதாவது பிஹெச்சை வந்து நம்ம சரி செய்வதன் மூலம் நோய் கிருமிகள் வளர்வதையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். தேவையான அளவில் உரங்களை சேர்ப்பதனால குளத்தில் வந்து இயற்கை உணவு வளர்ச்சி அதிகரித்து இறால்களின் ஆரம்ப வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமாக அமைகிறது. மேலும் குளத்தில் உள்ள பிற உயிரினங்கள், அதாவது நம்ம இறால் வளர்க்குறோம்னா இறால்கள் தவிர மற்ற நீர்வாழ் உயிரினங்களான மீன்கள் மற்றும் நண்டுகள் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம முழுமையாக வந்து அகற்றிட வேணும். குளத்தில் கரைகள் மற்றும் நீர் நுழைவு மற்றும் நீர் வெளியேறும் பகுதிகளை வந்து சரியாக சீரமைச்சிட்டு வடிகட்டிகள் அமைக்கணும். அப்படி இல்லாட்டினா குளத்துக்கு வெளிப்புறத்தில் இருந்து குளத்துக்கு சம்பந்தம் இல்லாத, அதாவது இறால் இல்லாமல் மற்ற நீர்வாழ் உயிரினங்கள் குளத்துக்குள்ள வருவது வந்து தடுக்கப்படுகிறது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீர் தர மேலாண்மை. இறால் வளர்ப்பில் நீரின் தரம் சரியாக இருந்தால்தான் இறால்கள் நல்ல வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் நோய் தாக்கத்தை குறைகிறது. ஏன்னா வந்து நம்ம இறால்கள் வந்து நீர்ல தான் வளர்க்குறோம். அதனால நம்ம நீரை தரமா மேலாண்மை செஞ்சாலே போதும், பெரும்பாலான நோய்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். நீர் தரத்தில் ஏதாச்சும் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்துச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி இறால்களோட நோய் திறனை வந்து குறைச்சு இறால்கள் வந்து சீக்கிரமா நோய்க்கு ஆளாக்கப்படுகிறது. ஸோ நீரின் முக்கிய தர காரணிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, கரைந்த ஆக்சிஜன், அமோனியா, நைட்ரேட் மற்றும் காரத்தன்மை போன்றவற்றை முறையாகவும் மற்றும் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். இந்த காரணிகள் இறால்களின் உடலியல் செயல்பாடுகள், உணவு எடுத்துக்கொள்ளும் திறன் மற்றும் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கின்றன. குறிப்பாக இந்த நீர்க்காரணிகளில் அமோனியா மற்றும் நைட்ரேட் போன்ற காரணிகள் குளத்தில் அதிகமாக இருந்தால் இது வந்து இறாலோட உடல்நலத்தை வந்து பெரிதும் பாதிக்கிறது. குளத்தின் அடிப்பகுதியில் தேங்கும் கரிம கழிவுகள் மற்றும் இந்த உணவு கழிவுகளை முறையாக அகற்ற வேண்டும். அப்படி இல்லாட்டா இது வந்து குளத்தில் வந்து அமோனியா அளவு வந்து அதிகரிக்கிறது. அமோனியா வந்து இறால்களின் வளர்ச்சிக்கு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இறால் குஞ்சிகளை தேர்வு செய்தல். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தரமான மற்றும் ஆரோக்கியமான இறால் குஞ்சிகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் வெற்றியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாகும். நல்ல இறால் குஞ்சிகளை தேர்வு செய்வது இறால் வளர்ப்பின் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்கள் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ தரமான இறால் குஞ்சிகளை அரசு அங்கீகரிக்கப்பட்ட இறால் குஞ்சு பொறிப்பகங்களில் இருந்து நன்கு நோய்க்கிருமிகள் பரிசோதனை செய்யப்பட்ட பின்பு வாங்க வேண்டும். இதனால் நம்ம குளத்தில் விட்டதுக்கப்புறம் எந்த ஒரு நோய்க்கிருமிகளும் வந்து இறால்களை வந்து ஆரம்பத்திலேயே வந்து தாக்காமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ ஆரோக்கியமான இறால் குஞ்சிகள் பொதுவாக ஒரே அளவில் காணப்படுவதுடன் சுறுசுறுப்பான நீந்தும் தன்மை, வெளிப்படையான உடலுடன் தெளிவான மற்றும் முழு குடல் கொண்டதாக இருக்கும். இத்தகைய உடல் மற்றும் நடத்தை தன்மைகள் உள்ள தரமான இறால் குஞ்சிகள் இறால்களின் தரத்தையும் மற்றும் உயிர் பிழைப்பு திறனையும் குறிக்கின்றன. பலவீனமான, சோர்வான அல்லது அசாதாரண நடத்தை கொண்ட இறால் குஞ்சிகளை தவிர்க்க வேண்டும். இறால் குஞ்சிகளை குளத்தில் விடுவதற்கு முன் அவற்றை குளத்தின் நீரின் தர நிலைகளுக்கு மெதுவாக பழக்கப்படுத்தும் செயல்முறை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த முறை நீரின் வெப்பநிலை, கார அமிலத்தன்மை மற்றும் உப்புத்தன்மையால் ஏற்படும் திடீர் மாற்றங்களால் உருவாகும் அழுத்தத்தை குறைக்கிறது. அதே சமயம் சரியான அளவில் இருப்படத்தில் இறால் குஞ்சிகளை குளத்தில் விட வேண்டும். இதன் மூலம் குளத்தில் உள்ள இறால் குஞ்சிகளுக்கிடையே உள்ள நெரிசல் குறைக்கப்பட்டு இதனால் நோய் தடுக்கப்படுகிறது. உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். இறால் வளர்ப்பில் நோய்க்கிருமிகள் குளத்திற்குள் நுழைவதையும் பண்ணைக்குள் ஒரு குளத்திலிருந்து மற்றொரு குளத்திற்கு பரவுவதையும் தடுப்பதற்கு நம்ம வந்து உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுக்க வேணும். உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, முறையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படும் உயிர் பாதுகாப்பு நடைமுறைகள் நோய் அபாயத்தை கணிசமாக குறைப்பதோடு வளர்ப்பின் நிலைத்தன்மை மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது. இதில் வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னா பண்ணைக்கு வெளியில் நடக்கிறது. இதற்காக பண்ணைக்குள் நுழையும் நபர்கள் மற்றும் வாகனங்களை கட்டுப்படுத்த வேண்டும். பண்ணையின் நுழைவாயில் கிருமிநாசினி கலந்த கால் குளியல் வசதிகள் செய்து பண்ணைக்கு வேலைக்கு வர்றவங்க அதில் வந்து காலை வந்து நினைச்சிட்டு உள்ளே வர்ற மாதிரி அமைப்பு வந்து நம்ம வந்து குளத்தோட முன்னாடியோ, அப்படி இல்லாட்டா நம்மளோட பண்ணைக்கு வாசலில் முன்னாடியோ வந்து நம்ம வந்து அமைக்கலாம். மேலும் பறவைகள், நண்டுகள் மற்றும் இந்த பிற நோய் பரப்பும் உயிரினங்கள் குளங்களுக்குள் நுழையாதபடி வலைகள் அமைத்து நோய் பரவுவதை நம்ம வந்து கட்டுப்படுத்தும்.

குளத்திற்கு வரும் நீர் வடிகட்டப்பட்டு மற்றும் தேவையான அளவு கிருமி நீக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட வேண்டும். இது எல்லாமே வெளிப்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள். உட்புற உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பண்ணையில் நம்மளுக்கு வந்து நிறைய குளம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு குளத்துக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை வந்து தனித்தனியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி தனித்தனியாக பயன்படுத்துறதுக்கு உபகரணங்கள் இல்லாட்டா அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு 100 குளத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுத்தமாக கிருமி நீக்கம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தினா நோய் கிருமிகள் வந்து ஒரு குளத்துலேருந்து இன்னொரு குளத்துக்கு வந்து பரவுவதை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். இறால் வளர்ப்பில் கண்காணிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறால் வளர்ப்பில் நோய்களை திறம்பட கட்டுப்படுத்த தொடர்ச்சியான கண்காணிப்பும் மற்றும் ஆரம்ப கட்டத்திலேயே நோய்களை கண்டறிதலும் மிக முக்கியமானதாகும். நோயை வந்து ஆரம்ப கட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதனை விரைவாக வந்து கட்டுப்படுத்தி பெரிய இழப்பு ஏற்படுவதை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். இறால் பண்ணையாளர்கள் தினசரி இறால்களின் நடத்தை மற்றும் செயல்பாடுகளை கவனிக்க வேண்டும். குறிப்பாக உணவு எடுத்துக் கொள்ளும் விதம், நீந்தும் செயல்பாடு, வெளிப்புற தூண்டுதலுக்கு இறால்கள் பதிலளிக்கும் திறன், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இறால்களோட நலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இவற்றில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து இறால்களுக்கு வந்து நோய்கள் இருக்கு, அப்படி இல்லாட்டா இறால்கள் வந்து அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்குங்கிற ஒரு ஆரம்ப கட்ட அறிகுறியா வந்து நம்மளுக்கு வந்து இறால்கள் வந்து காமிக்கும். ஸோ மேலும் இந்த இறால்களின் உடல்நிலை பரிசோதனையும் அவசியமானது. இதனால இறால்களின் உடல் நிற மாற்றம், இறாலோட வெளிப்புற ஓடுகளின் நிலை மற்றும் இந்த குடல் நிறைவு போன்றவை முழுமையாக கவனிக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான இறால்கள் பொதுவாக தெளிவான உடலுடனும் சீரான நிறத்துடன் மற்றும் இந்த முழு குடலுடன் காணப்படும். காலந்தோறும் மாதிரிகள் எடுத்து இறால்களோட வளர்ச்சி மற்றும் இறால்களோட ஆரோக்கிய நிலையை மதிப்பீடு செய்வது முக்கியமான நடைமுறையாகும். அதே போல ஆய்வகங்களில் நம்ம இறால்களை கொடுத்து நோய் கிருமிகள் இருக்கான்னு துல்லியமாக வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேலாண்மை நடவடிக்கைகள் எடுத்து இது மூலமாகவும் நோய் ஏற்படுவதை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். இறால்களில் பொதுவாக வந்து நிறைய நோய்கள் காணப்படுகிறது. இறால்களில் பல்வேறு வகையான நோய்களால் பாதிக்கப்படுகிறது. இந்த நோய்கள் வந்து பெரும்பாலும் வைரஸ், பாக்டீரியா, ஒட்டுண்ணிகள் மற்றும் பூஞ்சைகள் எனப்படும் நுண்கிருமிகளால் வந்து ஏற்படுது. இந்த நுண்கிருமிகளில் வைரஸ் நோய்களால் வந்து இறால்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து ரொம்ப பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இறால்களுக்கு ஏற்படும் வைரஸ் நோய்களுக்கு சரியான சிகிச்சை முறை வந்து இல்லை. அதனால் வந்து இறால்கள் வந்து வைரஸ் நோய் தொற்று ஏற்பட்டுச்சுன்னா இறால்கள் வந்து திடீர் மற்றும் அதிக இறப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும். நோய் பரவல் நேரத்தில் கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குளத்தில் வந்து இறால்களுக்கு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா இறால் வளர்ப்பில் நோய் தொற்று ஏற்பட்டால் உடனடி மற்றும் இந்த திட்டமிட்ட மேலாண்மை நடவடிக்கைகள் மேற்கொள்வது இழப்பை குறைப்பதில் மிகவும் முக்கியமானதாகும். தாமதமான நடவடிக்கைகள் இறால் வளர்ப்பில் நோய் வேகமாக பரவி பெரும் சேதத்தை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலைகளில் முதன்மையாக உணவு அளவை குறைக்கவோ அல்லது தற்காலிகமாக நிறுத்தவோ வேண்டும். இதனால் குளத்தில் கழிவுப் பொருட்கள் தேங்குவது குறைந்து இறால்களுக்கு ஏற்படும் அழுத்தம் குறைக்கப்படுகிறது. அதே சமயம் போதுமான காற்றோட்டம் அதிகரிக்கப்பட வேண்டும். இதனால நீரில் உள்ள கரைந்திருக்கிற ஆக்சிஜனை அளவை வந்து நிலைநிறுத்தி இறால்களின் உயிர் பிழைப்பை வந்து மேம்படுத்த உதவுகிறது. நோயால் பாதிக்கப்பட்ட மற்றும் இறந்த இறால்கள் உடனடியா வந்து குளத்துல வந்து நம்ம வந்து எடுத்துடணும். இது வந்து நோய் கிருமிகள் மேலும் பரவுவதை தடுத்து முக்கியமான நடவடிக்கையாகும். அதற்கப்புறம் நம்ம தேவையான அளவு சுண்ணாம்பு போன்ற கிருமி நாசினிகள் பயன்படுத்தி குளத்தில் உள்ள நுண்ணுயிரிகளின் சுமையை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். மேலும் இந்த நேரத்தில் வந்து நீர் மாற்றம் செய்வதை வந்து நம்ம தவிர்க்க வேண்டும். இப்போ குளத்தில் ஏற்கனவே வந்து நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால வந்து இந்த டயத்தில் நம்ம நீர் மாற்றம் செய்யக்கூடாது. அப்படி நீர் மாற்றம் செய்யும் போது நோய் கிருமிகள் வந்து நோய் தாக்கப்பட்ட குளத்திலிருந்து நோய் தாக்கப்படாத குளத்திற்கு வந்து பரவக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த நேரத்தில் வந்து நம்ம எந்த ஒரு நீர் மாற்றமும் செய்யக்கூடாது. இறால் வளர்ப்பில் நோய் கட்டுப்பாடு மற்றும் நல்ல உற்பத்திக்கான திட்டமிட்ட பண்ணை மேலாண்மை மிகவும் அவசியமாகும். இறால் வளர்ப்பு தொடங்குவதற்கு முன் குளத்தை வந்து முறையாக உலர்த்தி சுண்ணாம்பு பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் நீர் வடிகட்டல் மூலமா சரியாக சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நீரை வந்து இறால் வளர்ப்புக்கு வந்து பயன்படுத்தலாம். வளர்ப்பு காலத்தில் நீர் தரம் மற்றும் இறால்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும். சரியான அளவில் உணவு வழங்குதல், போதுமான காற்றோட்டம் மூலம் ஆரோக்கியமான சூழல் பராமரிக்கப்படுகிறது. அறுவடை செய்த பின் குளம் சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்து மீண்டும் உலர்த்தப்பட வேண்டும். அனைத்து உபகரணங்களையும் கிருமி நாசினி மூலமாக சுத்தம் செஞ்சு மறுபடியும் நம்ம வந்து குளத்துக்கு வந்து பயன்படுத்தலாம். இதற்கப்புறம் இறால் பண்ணையில் உணவு மேலாண்மையும் மேற்கொள்ள வேண்டும். இறால் வளர்ப்பில் உணவு மேலாண்மை என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இறால்களுக்கு வந்து போதுமான உணவு அளிக்க வேண்டும். அப்படி இறால்களுக்கு போதுமான உணவு அளிக்கலனா அது வந்து வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இறால்களுக்கு வந்து அதிகமாக உணவு அளித்தோம்னா அது வந்து நீரோட தரத்தை வந்து கெட்டு போகிறதுக்கு வந்து வழிவகுக்கலாம். அதனால இறால் வளர்ப்பிற்கு வந்து போதுமான உணவு சரியான விகிதத்தில் நம்ம வந்து இறால்களுக்கு வந்து கொடுக்கணும். அதனால உணவுகள் குறைவாக கொடுத்தாலும் பிரச்சனை தான், உணவு வந்து அதிகமாக கொடுத்தாலும் இறால் வளர்ப்பில் வந்து என்னதுன்னா அதுவும் வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ இறால் வளர்ப்பின் நோய் மேலாண்மை என்பது தடுப்பு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் கட்டுப்பாடு, வலுவான உயிர் பாதுகாப்பு மற்றும் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்துவதன் மூலம் நம்ம வந்து நல்ல இறால் வளர்ப்பு செய்து நல்ல லாபம் வந்து பார்க்கலாம்.

0: என்ன தேனு? இறால் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தே கவியரசு அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
1: நான் தெளிவா புரிஞ்சுகிட்டேன் சண்பகம். இந்த தகவலை நான் இறால் பண்ண தொடங்கும் போதே நீ கொஞ்சம் தெரியப்படுத்திருக்க கூடாதா?
0: நான் உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு இல்ல நினைச்சேன்.
1: நல்லா நினைச்சப்போ.
0: சரி, போனதை விடு. உன்னோட இறால் பண்ணையில இன்னையிலிருந்து சரியான நோய் மேலாண்மைய கடைபிடிக்கணும், சரியா?
1: அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சுல.

வேளாண் திட்டங்கள். பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா என்பது இந்திய அரசால் தொடங்கப்பட்ட முக்கியமான நீர்ப்பாசன திட்டமாகும். விவசாய நிலங்களுக்கு போதுமான அளவு பாசன வசதியை ஏற்படுத்துதல், நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்தல், மழை நீரை சிறப்பாக பயன்படுத்துதல் மற்றும் விவசாயிகளின்

வசதியை ஏற்படுத்துதல், நீர் பயன்பாட்டு திறனை அதிகரித்தல், மழை நீரை சிறப்பாக பயன்படுத்துதல் மற்றும் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். ஒவ்வொரு வயலுக்கும் நீர் மற்றும் ஒரு துளி நீர் அதிகப்படியான விளைச்சல் என்ற அணுகுமுறைகளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. இந்திய விவசாயம் பெருமளவில் பருவமழையை சார்ந்துள்ளதால் மழை பொழிவில் ஏற்படும் மாறுபாடுகள் விவசாய உற்பத்தியை நேரடியாக பாதிக்கின்றன. இதனால் வறட்சி, நீர் பற்றாக்குறை, குறைந்த விளைச்சல் போன்ற பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இந்நிலையை மாற்றுவதற்காக நாட்டின் பாசன பரப்பை விரிவுபடுத்துவதோடு ஏற்கனவே கிடைக்கும் நீர்வளத்தை திறமையாக பயன்படுத்துவதற்கும் இந்த திட்டம் முக்கியத்துவம் அளிக்கிறது. நுண்ணீர் பாசனம் குறிப்பாக நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பாரம்பரிய பாசன முறைகளில் அதிகளவு நீர் ஆவியாதல், நிலத்திற்குள் ஊடுருவுதல் மற்றும் தேவையற்ற இடங்களுக்கு ஓடுதல் போன்ற காரணங்களால் வீணாகிறது. சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் முறைகள் இவ்வாறான நீரிழப்பை குறைக்க உதவுகின்றன. மேலும் குறைந்த நீரில் அதிக பரப்பளவில் விவசாயம் செய்யும் வாய்ப்பையும் இது உருவாக்குகிறது. இந்த திட்டத்தின் வாயிலாக சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது. நுண்ணீர் பாசன முறைகளை செயல்படுத்த சிறு குறு விவசாயிகளுக்கு 55% நிதியுதவியும் இதர விவசாயிகளுக்கு 45% நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. ஒரு துளி நீர் அதிகப்படியான விளைச்சல் திட்டத்தின் கீழ் தொடக்கம் முதலே 110.92 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவு சொட்டு நீர் பாசனத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாசன பரப்பை விரிவுபடுத்தவும் நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தவும் நிலையான நீர் மேலாண்மையை ஊக்குவிக்கவும் 2026-27 நிதியாண்டில் இந்த திட்டத்திற்கு 26,587 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் பாசன கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் திறன்மிக்க நீர் நிர்வாகத்தை ஊக்குவிப்பதிலும் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. 64,407 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதியுதவியுடன் பாசனம் சார்ந்த வேளாண் துறை வளர்ச்சியின் முக்கிய உந்துசக்தியாக இந்த திட்டம் உள்ளது. இந்த திட்டம் 2.7 கோடிக்கும் அதிகமான விவசாயிகளுக்கு பயனளிப்பதுடன் 24.61 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவிலான வேளாண் நிலத்தில் நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நீர்வளத்தை ஒருங்கிணைந்த முறையில் நிர்வகிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. நீர் என்பது விவசாயத்திற்கான ஒரு முக்கியமான இயற்கை வளமாக மட்டுமல்லாமல் குடிநீர், தொழில் மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் அவசியமான வளமாகும். எனவே கிடைக்கும் நீரை சிக்கனமாகவும் நீடித்த முறையிலும் பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இதனை கருத்தில் கொண்டே நீர் சேமிப்பு மற்றும் திறமையான நீர்ப்பாசன முறைகளை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. போதுமான பாசன வசதி கிடைப்பதால் பயிர் தோல்வியின் அபாயம் குறைகிறது. மேலும் ஒரே ஆண்டில் 1-க்கும் மேற்பட்ட பயிர்களை சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது. இதன் மூலம் விவசாய நிலத்தின் உற்பத்தி திறனும் விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கும். இந்த திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் உதவுகிறது. நிலத்தடி நீரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் நவீன பாசன முறைகளை ஊக்குவிப்பதால் நீர்வள பாதுகாப்பு மேம்படுகிறது. மழை நீர் சேகரிப்பு, நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாடு போன்ற நடவடிக்கைகள் நிலம் மற்றும் நீர்வளங்களின் நீண்டகால பாதுகாப்பிற்கு உதவுகின்றன. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாயிகள் தங்கள் விவசாய நிலம் மற்றும் பயிர் விவரங்களுடன் அருகில் உள்ள வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அலுவலகத்தை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கப்பல் கட்டும் முனையமாக உருவெடுக்கும் திறனை இந்தியா கொண்டிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கப்பல் கட்டும் துறையில் விரைவான வேகத்தில் மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். போர்க்கப்பல்களை உருவாக்குவதில் சுயசார்பினை எட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தொடக்க உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு உபகரணங்கள் உற்பத்திக்கும் மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் பிரிக்ஸ் நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இன்றைய கூட்டத்திற்கு பின்னர் இது தொடர்பான கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தேவைக்க அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று பட்டுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவதாக கூறுவதை திமுக ஏற்கவில்லை என்றார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதிலளிப்பதில்லை என்றும் அவர் குறை கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு 3 அமைச்சர்கள்தான் பதிலளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கெல்லாம் மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டினை தாவேக கூட்டணி அரசு வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை உடனடியாக சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பி பயிர் சேத விவரங்களை முழுமையாக கணக்கெடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தை அணுகி நமது உரிமையை மீட்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காவிரி மற்றும் மேகதாது விவகாரத்தில் தமிழக அரசு வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். கள்ளக்குறிச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர், இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட பின்னரும் கூட காவல்துறை இதுவரை ஒருவரை மட்டுமே கைது செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் காவல்துறையினர் கைது செய்து கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோப்பையை வென்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த அணி 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வென்றது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். வியட்நாம் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் நேக்கி தங்கப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச்

0: பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்மை பற்றி வெள்ளிப்பதக்கம் வென்றார். அபுதாபியில் நடைபெற்ற உலக இளையோர் தற்காப்பு கலை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜீவநந்தினி சங்கமித்ரன் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மிர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிக்கல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருஜூரல் 7 ரன்னுடனும் சாரணாஷ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாஷவாணி நேயர்கள் கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: திரைகானத்தில் தொடர்ந்து யாரடா மகேஷ் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: defeating arch rivals Mohun Bagan in Kolkata. And in the FIH Hockey World Cup, India to face Australia in Netherlands tonight in a must-win Pool E fixture for a semi-final berth. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9:15. தொடர்வது திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக அம்மன் கோயில் கிழக்காலே திரைப்படத்திலிருந்து பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகியின் குரலில் இளையராஜாவின் இசையில் பாடல்.

திரைக்கானத்தில் அடுத்த பாடலாக கிருஷ்ணச்சந்திரன் எஸ் ஜானகி இளையராஜாவின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

தனியான பூவுக்கு இலையொன்னு துணையாச்சு ஏனென்று கொஞ்சம் யோசியே. முழுசாக நனைஞ்சாச்சு, குளிர் விட்டு போயாச்சு.

9:24 ஆகுது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா லதா மங்கேஷ்கர் குரல்ல கங்கை அமரனின் வரிகள்ல பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆனந்த் திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருங்கள்.

0: உருகலாம்.
1: பூவாலே மேலாடை அணியலாம், இணையலாம்.

9:40 ஆகுது. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா மனோ சித்ராவின் குரல்ல பிறை சூடன் வரிகள்ல பாடல் கேட்க இருக்கோம். ராஜாதி ராஜா திரைப்படத்துல இருந்து.

9:45 ஆகுது. திரைக்காணம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்துவின் வரிகள்ல காதல் ஓவியம் திரைப்படத்துல இருந்து கேட்க இருக்கோம். கேட்டு இணைந்திருங்கள்.

மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன மகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: 9:56 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா பாஸ்கரன், கங்கை அமரன், இளையராஜா, ஜென்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல். இளையராஜாவின் இசையில் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.
1: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டை எடுத்து விடுங்கடோ.
2: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப கழஞ்சு எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி வாடி அடி வாடி அடி வாடி ஏன் கப்ப கிழங்க எங்க

நேரம் 11 மணி. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 97%, பதிவான மழையின் அளவு 8.2 மில்லிமீட்டர். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 90%, பதிவான மழையின் அளவு 12.1 மில்லிமீட்டர். சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மாசார்குணம் அவர்கள். 6:15

வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம், 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, 4 அறிவோம் அறிவியல் வளர்ச்சியில் செயற்கை நுண்ணறிவு, எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள், தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச வடிவுடை நாயகி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8 பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், செல்ல பிராணிகள் வளர்ப்போரின் கவனத்திற்கு எஸ் கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 8 மணிக்கு திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், பி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங், 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், டாக்டர் எஸ் சுசித்ரா அவர்களின் பாட்டு, பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், எஸ் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம், 12:50 வானிலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் சிறார்களுக்கான தேசிய ஓய்வூதிய வாத்சல்யா திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி, உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி, 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவர் எஸ் துவனி, 2:55 வானிலை, 5:30 திரைகானம், 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ லக்ஷ்மணன் அவர்கள், 7:25 பண்ணைச்செய்தி, 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 8 பகுதி, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சுதாஷா அவர்களின் உரை, மெலிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும், 8:05 திரைகானம், 9:15 செய்திச்சுடர், 9:30 கோவிந்தா பட்டாபிஷேகம் இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள், பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பூவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம், 10:30 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 11:10. ஆகாஷவாணி சென்னை. நேர்களை 101.4 MHz FM ரெயின்போ, 100.1 MHz FM கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியாலை 720 KHz இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.